சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். எப்பொழுது சிந்தினோம், எதற்காக சிந்தினோம், அவை ஒவ்வொன்றையும் அவர் நினைவில் வைத்திருக்கிறார். பதிலும் அளிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு நல்லவர்!

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: அனைவருக்கும் இதயம் மகிழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஸ்டார் அஷ்ரஃப் அலி. நான் சிறு வயதிலிருந்தே இஸ்லாமிய பாடல்கள், பக்தி பாடல்கள், சமுதாய நோக்குள்ள பாடல்கள், சிந்தனையுள்ள பாடல்களை பாடி வருகிறேன். அந்த வகையிலே இன்று சோனா எஃப்எம் வானொலியிலே நம்முடைய உடல் அமைப்பு எவ்வாறு செரிமானம் ஆகிறது, இறையனுடைய அது ஒரு அருட்குடை என்பதை இந்த பாடலிலே நான் உங்களுக்கு விரிவாக பாட இருக்கிறேன். எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் முஹம்மது நபி அவர்களை பற்றிய ஒரு புகழ் பாடலை இப்பொழுது உங்கள் முன்னால் படிக்கிறேன்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: மார்னிங் சார், குட் மார்னிங்.
1: தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வை.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நம்மளுடைய வாழ்க்கையில உங்க உழைப்புக்கான வெகுமானம் கண்டிப்பா வரும். ஆனா அதுக்கு விடா முயற்சி மட்டும் தாங்க வேணும். இன்னைக்கான நாள் உங்க எல்லாத்துக்குமே செம்மையா சூப்பரா ஜாலியா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப இனிமையாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் மாத்துறதுக்காக உங்களுக்காக நிறைய தகவல்களை சத்யா நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையும் ஓனா சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கனவு இருக்குங்க. சில பேருக்கு நல்ல வேலை, சில பேருக்கு பெரிய சாதனை, இன்னும் சில பேருக்கு குடும்பத்துக்கு சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதா கனவாக இருக்கும். ஆனால் அந்த கனவை அடைகிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கட்டாயம் தேவையாக இருக்கும். அதுதான் விடாமுயற்சி. பல நேரங்களில் நம்ம நினைப்போம், நான் இவ்வளவு முயற்சி பண்ணுறேன் ஆனால் ஒரு ரிசல்ட்டும் வரமாட்டேங்குது அப்படின்னு. ஆனால் நண்பர்களே, விதை போட்ட உடனே மரம் வளராது. அதுக்கு தண்ணீர் தேவை, அதே மாதிரி நேரமும் தேவை, பொறுமையும் தேவை. அதே மாதிரி தான் உங்களுடைய உழைப்புக்கும். இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு உழைக்கிறீங்க, இன்னைக்கான ஒரு சின்ன சின்ன முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு அது பெரிய வெற்றியாக மாறும். அதுக்கு தேவை நீங்கள் விடாமுயற்சியை நீங்கள் விடாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 37°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 30°C இருந்திருக்குது. இன்றைக்கி பகல் நேர வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்தே பார்த்துட்ருக்கோம், சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ் உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதிலாக மறக்காம பதிவு பண்ணிடுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி முதல் பாடலாகவே அசோக் சரணுடைய அடிராட்டினம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்கள். இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக

0: ஆயிருங்க. இந்த புத்தகத்தை படித்ததுக்கு அப்புறமா அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை. தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, முக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: விஷயம் சரி, இனிமே நானும் சோனா FM-ல வாகை சுடா கேம்ஸ் உள்ள கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
4: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி பகல் நேர வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சேலத்தில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழகம் முழுக்கவுமே பல நகரங்களில் 100 டிகிரிக்கு மேலே வந்துட்டு இப்போ வெப்பம் பதிவாகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா 108 டிகிரி நம்மளுடைய சேலத்திலேயே வந்துட்டு இதுக்கு முன்னாடி பதிவாகிட்டு இருந்துச்சு. அதே நேரத்தில் இப்போ வேலூரில் 108 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு, அது 108 டிகிரி பரன்ஹீட் அளவுக்கு வந்துட்டு இப்போ வெப்பம் பதிவாகி இருக்குது அப்படிங்கறத வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் நேற்று 8 நகரங்களில் வந்துட்டு வெயில் சதம் அடிச்சிருக்குது. இதில் வேலூரில் மட்டுமே அதிகபட்சமாக 108 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 42.3 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் பதிவாகி இருக்குது அப்படின்னும், இதுக்கு அடுத்தபடியாக சென்னை மீனம்பாக்கம் திருத்தணியில் தலா 106 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 41 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் பதிவாகியிருக்குது. சென்னை நுங்கம்பாக்கம் அப்புறம் மதுரையில் தலா 104 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 40 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் பதிவாகியிருக்குது. அதே மாதிரி கரூர், பாளையங்கோட்டை, தஞ்சாவூரில் தலா 38 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் பதிவாகியிருக்குது அப்படிங்கிற மாதிரி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் நம்ம சேலத்தில் இன்றைக்கி காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 38 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 34 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 48 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், கத்தரிக்காய் 48 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 46 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 44 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், முருங்கைக்காய் 45 ரூபாய், பீர்க்கங்காய் 44 ரூபாய், சுரக்காய் 28 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 55 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 90 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 110 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், புஷ் அவரை 75 ரூபாய், கேரட் 65 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், தேன் வாழை 40 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 65 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, தாதக்காப்பட்டி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததா பிளேஸ் உடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி. போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீசன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏர்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏர்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: ஹே அபி, என்ன பிடி பீரியட்ல பண்ண வேண்டியதெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்க?
3: என்னது பிடி பீரியடா? ஹே சிவா, நான் உலக சாதனைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
2: நீயா? சாதனையா?
3: அட சிவா, வர 29 பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்வு பஞ்சபூத ஸ்தலம் அப்படிங்கிற இந்த இவெண்ட் நடக்க போகுது. இங்க 30 இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
2: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
3: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த இவெண்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
6: நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மின்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா மின்சாரம் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளால் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தகவல் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான், உங்கள் சத்யா. இப்போ நம்மளுடைய சேலத்தில் இன்னைக்கு ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது. என்னென்ன இடங்கள் அப்படின்னா, வேம்படித்தாளம் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிற காரணத்தினால சுமங்கலி நகர், சித்தேஸ்வர நகர், சந்தைப்பேட்டை, பூங்கா நகர், பாப்பாப்பட்டி, இடங்கன சாலை, கே கே நகர், சுண்டலி பெருமாள் கோவில், வேம்படித்தாளம், கோட்டைப்புதூர் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு காலையில் 10 மதியம் 1 வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அஸ்தம்பட்டி துணைமின் நிலையத்திலையுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிற காரணத்தினால டிஐஜி அலுவலகம், லட்சுமி சுந்தர் நகர், சிறைச்சாலை பின்புறம், எஸ்பிஐ காலனி, அம்மா உணவகம், பிரிட்ஜ் ரோடு, செரி ரோடு, அஸ்தம்பட்டி, ரவுண்டானா, அதுக்கப்புறமா ஜான்சன் பேட்டை, இட்டேரி நகர், பிரபு நகர், அம்மன் நகர், காந்தி சாலை, லட்சுமிபுரம், விஜயவராகவாச்சாரி நகர், அதுக்கப்புறமா மரவனேரி, வின்சென்ட், ஏஆர் லைனு, கோர்ட் ரோடு, சங்கர் நகர், சகாதேவபுரம், ஆர் முனியப்பன் கோவில் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இன்றைக்கி காலையில் 9 மதியம் 2 வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உடையாப்பட்டி துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால மாசிநாயக்கன்பட்டி, சக்தி நகர், காசி நகர், மீனங்காடு, வரகம்பாடி, இந்திரா நகர், சிந்தாமணி நகர், நொச்சிப்பட்டி, ராம் நகர், ஏரிக்காடு, பாறைக்காடு, குண்டுக்கல்லூர் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 9 மதியம் 2 வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கருப்பூர் துணைமின் நிலையத்திலையுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிற காரணத்தினால ஆனைக்கவுண்டம்பட்டி, கோட்டக்கவுண்டம்பட்டி, சாமிநாயக்கன்பட்டி, செல்லப்பிள்ளைக்குட்டை, புளியம்பட்டி, பெருமாள் கோவில், மாங்குப்பை, கிளாக்காடு, 5 ரோடு, குரங்குச்சாவடி, நரசோதிப்பட்டி, பாரதி நகர், சிவாய நகர், கேவிஎஸ் நகர், நகரமலை அடிவாரம் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 9 மதியம் 2 வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய பயணிகளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இந்த வசிக்கக்கூடிய பயணிகளை வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை எல்லாத்தையுமே காலைல 9 முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா காலைல 9 கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா மதியம் 2 அந்த மாதிரி டைமுக்கு தான் வந்துட்டு வரும். ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக திலக்ஷன் செந்தில்குமாரனுடைய அடி விண்மையின் போலவே சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ரவி ஏற்காட்டுல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க, போறோம், என்ஜாய் பண்றோம்.
1: போறதெல்லாம் சரிதான், ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிளாஸ்டிக் எடுத்துட்டு போகவே கூடாது.
0: அது எப்படி முடியும்? ஹில் ஸ்டேஷன் போறப்போ வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் பாக்கெட் எல்லாம் எடுத்துட்டு தானே போவோம்.
1: நீ சொல்றது கரெக்ட் தான் ஸ்ரீஷா, ஆனா அதே பிளாஸ்டிக் அங்க இருக்கிற இயற்கையையும் விலங்குகளையும் பாதிக்கும். அதனால கிளாத் பேக், ஸ்டீல் பாட்டில் மாதிரி ரீயூசபிள் பொருட்களை யூஸ் பண்ணலாம்.
2: இயற்கை மனிதனுக்கு கிடைத்த வரம், அதன் அழகை கண்களுக்கு விருந்தாக்கி மகிழ்வோம். பிளாஸ்டிக் தவிர்த்து இயற்கையை செழித்து வளர செய்வோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன்னா உங்க சத்யா. இப்போ தங்கத்தோடைய விலை பவுனுக்கு 400 ரூபாய் வரைக்குமே வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் நேற்று ஆபரண தங்கத்தோடைய விலை பவுனுக்கு 400 ரூபாய் அதிகமாக இருக்குது. தமிழகத்தில் கடந்த சனிக்கிழமை 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 14,730 ரூபாய்க்கும் பவுனுக்கு 117,840 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தங்கச்சந்தைக்கு விடுமுறை அப்படிங்கிறதுனால அன்னைக்கு முந்தைய நாள் விலையிலேயே தான் வந்துட்டு தங்கம் வந்துட்டு விற்பனை ஆகிட்டு இருந்திருக்குது. அதே நேரத்தில் நேற்று தங்கத்தோடைய விலை கிராமுக்கு 50 ரூபாய்க்கு அதிகமாகி 14,780 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. பவுனுக்கு 400 ரூபாய் அதிகமாகி 118,240 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தான் வந்துட்டு விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை அதிகமாக போதா இல்லை கம்மியாக போதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. ஒரு நாள் அதிகமாகுது, ஒரு நாள் கம்மியாகுது, இப்படி தான் வந்து போயிட்டுருக்குது. இப்போ இதை தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,610 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 116,880 ரூபாயாகவும் விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 285 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 285,000 ரூபாயாகவும் விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை 5.70 காசுகளாக தான் இப்போதைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை வந்துட்டு அதிகமாகிட்டே போயிட்டு இருந்திருக்குது. அந்த வகையில் தான் வந்துட்டு இப்போ முட்டையோடைய விலையுமே 5.70 காசுகளாக வந்துட்டு விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதை நேற்று இருந்ததை விட கொஞ்சம் வந்துட்டு ஒரு 5 காசுகள் அந்த மாதிரி வந்துட்டு அதிகமாகி கொஞ்சம் விற்பனை ஆகிட்டு இருக்குது. பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது தங்கம் வெள்ளி மற்றும் முட்டையோடைய விலை அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்த உங்களுக்காக ஜெகதீஷோடைய அடி கல்லிய சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலம் ஈரோட்டில் வந்துட்டு இன்றைக்கி கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலுமே நம்ம சேலத்தில் பகல் நேர வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கான நாள் இப்படி இருக்க போகுது அப்படின்னு. சேலம் ஈரோடு உட்பட 8 மாவட்டங்களில் இன்றைக்கி பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று காலையில் வரையிலான 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குது. மத்திய கிழக்கு வங்கக்கடல் இருந்து தென்கிழக்கு அரபிக்கடல் வரைக்குமே, தென்மேற்கு வங்கக்கடல் தமிழக தென் மாவட்டங்கள் மன்னார் வளைகுடா வழியாக வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவிட்டு இருக்குது. இதோடைய காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்னைக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், கோவை, நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்னைக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் தமிழகத்தில் இன்னையிலிருந்து மே மாதம் 29 வரைக்குமே அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே கூடுதலாக பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதிக வெப்பநிலை, அதிக ஈரப்பதம் காரணமாக வெளியில் செல்லக்கூடியவங்களுக்கு அசௌகரியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சேலம் மற்றும் ஈரோட்டில் இன்னைக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் நம்ம சேலம் மேட்டூரணையோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 78.77 அடியாகவும் நீர் இருப்பு 40.74 டிஎம்சி ஆகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 471 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு தான் வந்துட்டு இன்றைக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து நீர் வரத்து வெறும் 471 கனஅடி நேற்று இருந்த மாதிரி தான் இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்புமே நேற்று இருந்த மாதிரி தான் வெறும் 1000 கனஅடி தான் வந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் இப்போ வந்துட்டு நீர் வரத்து கம்மியாகவும் நீர் திறப்பு அதிகமாகவும் இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்புமே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் காட்டேஜோடைய மிட்டா மிராசு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக சூப்பரான ஒரு அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டை கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸ்மே வந்து வெயிட்டிங்ல இருக்குது. இப்போ அதுல இப்போ என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, நம்மளுடைய சேலத்தில் இன்னைக்கு இன்னொரு ரெண்டு இடங்களிலுமே வந்து மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கெங்க அப்படின்னா, ஆடையூர் துணைமை நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்க காரணத்தினால ஆடையூர், கரும்பாலிக்காடு, மதுரை காளியம்மன் கோவில், குடிமானூர், விழிக்கல் கரடு, வாழக்காட்சி காடு, வண்ணாங்குட்டை, மேட்டுத்தெரு, பக்கநாடு, அடுவாப்பட்டி, ஆனைப்பள்ளம், குண்டுமலை காடு, கல்லூரல் காடு, கோம்பை காடு, வேத காளியம்மன் கோவில் காடு, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இன்னைக்கு காலையில 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின் தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜலகண்டாபுரம் துணைமை நிலையத்தில் மீன் பராமரிப்பு பணிகள் நடக்கும் காலத்தினால ஜலகண்டாபுரம் நகர், மேட்டுத்தெரு, கடைவீதி, நந்தவனம், ஏரிக்கரை ஒரு பகுதி, பெருமாள் கோவில், கோட்டமேடு ஒரு பகுதி, வண்டிமேடு ஒரு பகுதி, செங்குட்டை, கரட்டாண்டிப்பட்டி, சவரியூர் பம்ப் ஹவுஸ், சேவியூர் பம்ப் ஹவுஸ், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு காலையில 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின் தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பயணிகளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய இந்த பயில் வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வேலை எதுவுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு கரெக்டாக ஆஃப் ஆச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். இப்போ அடுத்ததா இன்றைக்கி நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்குடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், குகை, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை வெளியே போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. இப்போது அடுத்ததான் இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யார், இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யார் அப்படிங்கிறதா இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
1: கோல்டன் டேஸ்ல மச்சான், ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ். இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
2: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.

0: ஃப்ரெண்ட்ஸோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா, ஜாலியா கேம் விளையாடணுமா, வாகை சூடவா சூடவா. திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
2: இப்போ ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. என்ன அப்படின்னா, விவசாயிகளுக்கான ஒரு சூப்பரான சந்தோஷமான ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. அது பற்றின ஒரு தகவல் தான் பார்க்க போகிறோம். இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய தமிழக விவசாயிகளுடைய பயிர்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட இருக்கிறதா வந்துட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு அதிரடியாக வந்து உத்தரவிட்டிருக்காரு. கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரைக்குமே பயிர்கடன் பெற்ற குறு விவசாயிகளுடைய கடனை முழுவதுமா தள்ளுபடி செய்து முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு. இந்த திட்டத்தினால 14.22 லட்சம் விவசாயிகள் வந்து பயன்பெற இருக்காங்க. தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையின் கீழே செயல்பட்டு வரக்கூடிய கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் விவசாயிகளுக்கு பயிர் கடன் வழங்கப்படுகிறது. அந்த கடன்களில் தான் வந்துட்டு இப்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, கடன் தொகை ரூபாயில் 50,000 ரூபாய் வரைக்குமே கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா குறு விவசாயிகளுக்கு 100% கடன் வந்துட்டு தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு, சிறு விவசாயிகள் 50% வந்துட்டு தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 50,001 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாய் வரைக்கும் வாங்கியிருந்தால் குறு விவசாயிகளுக்கு 40,000 ரூபாய், சிறு விவசாயிகளுக்கு 20,000 ரூபாய் தள்ளுபடி. அதே மாதிரி 60,001 ரூபாயிலிருந்து 70,000 ரூபாய் வரைக்கும் வாங்கியிருந்தோம் அப்படின்னா 30,000 ரூபாய் குறு விவசாயிகளுக்கும் 15,000 ரூபாய் சிறு விவசாயிகளுக்கும் வந்துட்டு தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 70,001 ரூபாயிலிருந்து 80,000 ரூபாய் வரைக்கும் வாங்கியிருந்தால் குறு விவசாயிகளுக்கு 20,000 ரூபாய் தள்ளுபடி, சிறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 80,001 ரூபாயிலிருந்து 90,000 வரைக்குமே வாங்கியிருந்தோம் அப்படின்னா குறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் தள்ளுபடி, சிறு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 9,001 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாய் வரைக்குமே வாங்கியிருந்தோம் அப்படின்னா குறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் தள்ளுபடி, சிறு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாய் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1,00,000க்கு மேலே வாங்கியிருந்தாங்க அப்படின்னா குறு விவசாயிகள் சிறு விவசாயிகள் ரெண்டு பேத்துக்குமே வந்து 5,000 ரூபாய் வரைக்குமே தள்ளுபடி அப்படின் மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா யாமினி. அவங்க வந்துட்டு ஏத்தாப்பூர் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாள் இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே யாமினி. உங்களுக்கு இன்னைக்கு நாள் மாதிரி எல்லா நாளுமே சும்மா சூப்பராக ஜாலியாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும்னு என்னென்ன விஷயங்களா சூப்பராக நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் காட்டினுடைய குண்டு குழி சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்ததான் அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட் என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோடு.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி. போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அந்த வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
3: ஆமா பி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு ஒரு இடத்துல வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது. ஒரு இடத்துல இல்லை, ரெண்டு இடத்துல. என்னென்ன இடங்கள்ல அப்படின்னா, ஜலகண்டாபுரம் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிறதுனால நரியம்பட்டி, தாசனூர், காளியம்மன் கோவில், நேரு நகர், நாச்சம்பட்டி, செலவடை, வெண்ணானம்பட்டி, செலவடை மேடு, டி தோரமங்கலம் ஒரு பகுதி, காட்டம்பட்டி, இந்திரா நகர், பனங்காட்டூர், பழக்காரனூர், நுரச்சிவளவு, வைரவன் ஏரி, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கருப்பூர் துணைமின் நிலையத்தில் மீன் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்க காரணத்தினால மஞ்சுளாம்பள்ளம், மேட்டுப்பதி, மூங்கில்பாடி, தாத்தையங்கார்பட்டி, செங்கரடு, தேக்கம்பட்டி, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய பயணிகளாக நீங்கள் மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வேலை எழுத்துமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு கரண்ட் ஆஃப் ஆச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் இருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து தன்னுடைய iOS பயனாளர்களுக்காக மீடியா அட்டாச்மெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த புது வடிவத்தில் வந்து மாற்றிருக்குது. அதே மாதிரி முன்னே இருந்தது மாதிரி இல்லாமல் முழு கேலரியுமே தன்னுடைய சேட்லேயே இருந்தபடியே சமீபத்திய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய வசதியுமே அறிமுகமாகியிருக்குது. இதனால் படம் அல்லது வீடியோ தேர்வு செய்வது வேகமாகவும் எளிதாகவும் இருக்கும் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான டெக்னாலஜி ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 5 மணி ஒளிபரப்பாகக்கூடிய டெக் குரு நிகழ்ச்சி கேளுங்க. திவாகரன் அவங்க கூட உங்களுக்காக டெக்னாலஜி ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்த்துட்டு இருக்காரு. அதாவது ஃபோன் ஸ்கேம் ஆனிச்சு

அப்படி உங்களை ஃபோனை பாதுகாத்துக்கலாம், அப்புறம் வந்துட்டு சாஃப்ட்வேர் அப்டேட்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸ் வந்து சேர்த்துருக்காரு. ஸோ மறக்காம கேளுங்க டெக் குரு நிகழ்ச்சி திவாகரன் அவங்க கூட. அந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தன ஃபீட்பேக்கை 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான எட்டு திக்கும் நமக்குற நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, வெற்றிக்கு காரணம் அதிர்ஷ்டமா கடின உழைப்பா, வெற்றிக்கு தேவை அதிர்ஷ்டமா கடின உழைப்பா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நமக்குற நிகழ்ச்சியில் சத்யாயம் கூட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக்குமே நம்மளுக்கு நிலை என்னக்கே கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக ஏஆர் ஆனந்த் இன்ஜியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மலைப்பகுதியில் வசிக்கும் வன விலங்குகளை துன்புறுத்தாமல் இயற்கையை கண்குளிர கண்டு ரசிப்போம். வனங்களை வளர்ப்போம், உலகை காப்போம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். என்ன

உங்க சத்யா, இப்போ ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்துருக்கு. என்ன அப்படின்னா, ஓவிய மற்றும் சிற்ப கலை காட்சி நடத்திட சேலம் மாவட்டத்தை சேர்ந்த கலைஞர்கள் கிட்ட இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் எம் கே இளம்பகவத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இதை பற்றி அப்படின்னா, ஓவிய சிறப்பு கலை கண்காட்சி நடத்துகிற வந்துட்டு நீங்கள் வந்துட்டு விண்ணப்பங்கள் அளிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலம் மண்டல கலை மையத்துடைய சார்பாக ஓவிய சிற்ப கலை காட்சி நடத்தக்கூடிய பொருட்களை சேலம் மாவட்டத்தில் ஓவியம் மற்றும் சிற்பக்கலைகளில் ஈடுபட்டு வரக்கூடிய கலைஞர்கள்கிட்டேருந்து சிறந்த கலைப்படைப்புகளை பெற்று காட்சிப்படுத்தி அதில் இருந்து சிறந்து விளங்கக்கூடிய படைப்புகளை வல்லுநர் குழுவால் தேர்வு செய்யப்பட்டு சிறந்த கலைப்படைப்புகளை வழங்கியிருக்கக்கூடிய 7 கலைஞர்களுக்கு முதல் பரிசாக 5,000 ரூபாய், 2nd பரிசாக 3,000 ரூபாய், 3rd பரிசா 2,000 ரூபாய் வந்து வழங்கப்பட இருக்குது அப்படின்னு, அதுபடி ஓவிய மற்றும் சிற்ப கலைஞர்கள் தங்களுடைய படைப்பை காட்சிப்படுத்திட விண்ணப்பிக்க விரும்பக்கூடியவங்க தங்களுடைய சுய விவர குறிப்புகளோட ஓவியம் மற்றும் சிற்ப படைப்புகளை மண்டல உதவி இயக்குனர் கலை பண்பாட்டு மையம், திருப்பதி கவுண்டர் சாலை, அதுக்கப்புறமா ஆவின் பால் பண்ணை எதிரில், ஐயம்பெருமாம்பட்டி அஞ்சல், சேலம் 636302 அப்படிங்கிற இந்த முகவரியில் அமைந்திருக்கக்கூடிய அலுவலகத்தில் 15/6/2026 அன்னைக்கு தேதிக்குள்ளார நீங்கள் வந்து நேரில் வந்துட்டு வழங்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னா 0427-2386197 அப்படிங்கிற இந்த நம்பருக்கோ, அப்படி இல்லைனா 9944445744 அப்படிங்கிற இந்த நம்பர்லையோ நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக வந்துட்டு நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க யார் அப்படின்னா, அண்ணாமலை அவங்க வந்துட்டு ஏற்காடு பகுதியிலிருந்து அவங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு நாள் வந்துட்டு எல்லா நாளுமே இருக்கணும் அண்ணாமலை அண்ணா, உங்களுக்கு நாளைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக செம்ம வைபாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விசேஷம் இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சொன்ன எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை மறு குளிப்பாக்கூடிய நம்ம சுட்டி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நிலையை என்னக்கே கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்ததாக மதன் தங்கத்துடைய யார் அவ இங்கே இருக்கு அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியில உங்களுக்காக சொல்றதுக்காக என்ன வெயிட்டிங்ல இருக்குது அப்படின்னா, இன்னைக்கான 8 நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கறதான். இன்னைக்கான 8 நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, வெற்றிக்கு தேவை அதிர்ஷ்டமா கடின உழைப்பா. வெற்றிக்கு தேவை அதிர்ஷ்டமா கடின உழைப்பா அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமாரி நம்மளோட நிலை என்னான்னா 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக வரையிருக்கிறது என்ன அப்படின்னா,
4: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
3: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யார். இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யார் அப்படிங்கிறத இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் கானிங் பிரபு. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுல இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ருக்மணி பாட்டி தத்தக்காப்பட்டியில இருந்தும், தாமோதரன் அண்ணா பாலப்பட்டியில இருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியில இருந்தும், புனிதவதி அக்கா எம் பள்ளப்பட்டி பகுதியில இருந்தும், அதே மாதிரி பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியில இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியில இருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், சித்ரா அக்கா அன்னூர்ல இருந்துமே இந்த கேள்விக்கான பதிலாக சரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாரிமுத்து, ராம்பிரியா, சுபாஷ் இவங்களும் இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 9 ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 to 9 உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது. இப்போ நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நான் நிறைய அப்டேட்ஸோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபாய் நேர்களை, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. இந்த ஒரு மணி நேரம் இல்ல இரண்டு மணி நேரம் உங்களோட ஜாலியா பேசிட்டு விளையாட வந்துட்டேன் திவாகர். எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம். இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியா பேசிட்டு விளையாட நினைக்கிறப்ப எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இந்த நாள் வந்து உங்களுக்கு அற்புதமான நாளா, அசத்தலான நாளா, வேற லெவல் நாளா போகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களோட விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான, ஒரு ஈஸியான, அற்புதமான விளையாட்டு கொண்டு வந்திருக்கேன். அந்த விளையாட்டோட பெயர் என்ன அப்படிங்கறத கேட்டலாமா? இன்னைக்கான விளையாட்டோட பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா கலர் கலர். அதாவது உங்ககிட்ட ஒரு நிறம் சொல்லுவேன், அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மூணு பொருளை வந்து டக்கு டக்குன்னு சொல்லணும். எந்த பொருளாக வேணாலும், அது ஒரு காய்கறியாக இருக்கலாம், பழங்களாக இருக்கலாம், இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம், டக்கு டக்குன்னு மூணு சொல்லணும். இதுதான் இன்னைக்கான விளையாட்டோட ரூல்ஸ். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787701078 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா இதுவாக என் கூட ஜாலியாக பேசிகிட்டே விளையாடலாம். இன்னொரு முறை நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்கள் கால் பண்ணணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அற்புதமான நேர் காத்துட்டு இருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேங்க.
1: மாணிக்கவேல் அண்ணா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: மலையானி தங்க
2: இல்லை, மழைலாம் வரல, நல்லா வெயில் அடிக்குது.
1: நல்லா வெயில் அடிக்குதுங்களா?
2: ஆமா,
1: இங்கேயும் அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கு. பாப்போம் நீங்க எப்படி இருக்குன்ட்டு.
2: சரிங்கண்ணா,
1: இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: கலர் கலர். நீங்க சொல்ற கலர்ல நான் மூணு பொருள் சொல்லணும்.
1: ஆமா, சொல்லிடலாமா?
2: சரிங்க.
1: ஓகே, கருப்பு வெள்ளை கலந்து இருக்கிற மாதிரி ஒரு மூணு பொருள்
2: சொல்லுங்களேன். கருப்பு வெள்ளை டிவி.
1: பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. சூப்பர் அண்ணா.
2: கருப்பு வெள்ளை கலந்த மாதிரி வானம்.
1: வானம், சரி ஓகே.
2: அடுத்தது கருப்பு வெள்ளை கலந்த மாதிரி சட்டை இருக்குது, பேண்ட் இருக்குது,
1: இது எல்லாத்துக்குமே வருமே. சரி,
2: இருக்கு.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையால எனக்கு ரொம்ப நன்றி மாணிக்கம்ண்ணா.
2: நன்றி.
1: நல்லாத்தானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு ஏன் தேவாகர் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு இருக்கும் மாணிக்கம் அண்ணாக்கு. சூப்பராக விளாண்டிங்க நான், ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களே, நீங்களும் யாராவது இன்றைக்கி விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் உடனே 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நான் உங்களோட ஜாலியாக பேசிட்டு இன்றைக்கி கலர் கலர் அப்படிங்கிற விளையாட்டை விளையாடுவேன். நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக அற்புதமான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.

0: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலைய விடுங்கண்ணே. நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவால ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கலர் கலர் அப்படிங்கிற விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் வந்து ரெண்டு கலர் இல்லைன்னா ஒரு கலர் சொல்லுவேன். அந்த கலரில் இருக்க ஏதோ ஒரு மூணு விஷயம் நீங்கள் டக்கு டக்குன்னு சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பார்க்குறேன். கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரணிஞ்சிருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். சூப்பர். அதாவது வந்ததே அப்படின்னு பாத்துக்கோங்க. சரிங்க, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு தெரியுமா? அதே தானா? ஆனா உங்ககிட்ட வந்து நான் இதுக்கு முன்னாடி கேட்ட அதே நேட்ட கேட்ட கேள்வியும் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்களாவது நான் எதிர்பார்க்கிற பதில் சொல்றீங்களான்னு பாக்கலாம். சரிங்களா? கருப்பு வெள்ளை கலந்து இருக்க மாதிரி ஒரு மூணு விஷயங்கள்.
2: கருப்பு வெள்ளைய
1: கண்களா ஒண்ணு.
2: காட்பாடியிலிருந்து
1: சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டா, ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
2: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhaningaloda future beautiful ah design panna Sona Valiyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி. போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலி என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: இயற்கை வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: ஹே அபி, என்ன பிடி பீரியட்ல பண்ண வேண்டியதெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்க?
3: என்னது பிடி பீரியடா? ஹே சிவா, நான் உலக சாதனைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
2: நீயா? சாதனையா?
3: அட சிவா, வர 29 பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்வு பஞ்சபூத ஸ்தலம் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட் நடக்க போகுது. இங்க 30 இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
2: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
3: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா,
6: வாகை சூடவா.
7: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவாலாம் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலர் கலர் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஒரு நிறம் சொல்லுவேன், அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு 3 பொருட்களை டக்கு டக்குன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இந்த விளையாட்டு தானேங்க நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம் திவா. சேலம் இரும்பாலையில் இருந்து இனிப்பிலிருவர் ஏழரசி நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கீங்களா?
7: எழிலக்கா, இங்க எல்லாரும் சூப்பரா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நலமா இருக்கும் திவா.
7: அருமை அருமை அக்கா. அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
8: இன்னைக்கு கலர் கலர் விளையாட்டு, அதாவது காய் பூ பேரோ காய் பேரோ பழங்கள் பேரோ எதுனா சொல்லலாம். கலர் கலர் எந்த கலர் கொடுக்குறீங்களோ அதை மூணு சொல்லணும்.
7: சரிங்க சரிங்க அக்கா, விளையாடுவோமா?
8: விளையாடலாம் திவா.
7: சிகப்பு,
8: சிகப்புல வந்துட்டு தக்காளி, கேரட்.
7: கேரட் சிகப்புலயா இருக்கும்? அது ஒரு மாதிரி ஆரஞ்சு.
8: ஆப்பிள்.
7: அப்புறம்
8: விளையாண்டாங்க.
7: ரொம்ப நன்றி அக்கா, நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு. சிகப்புலேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து சிகப்பு இருக்குது. சிகப்பில் தான் ஒரு பாட்டு இருக்குல்ல, கண்ணை கசக்கும் சூரியனோ ரெட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு சிகப்பில் நிறையா இருக்குது. நான் ஆக்சுவலாக அக்காட்ட சிகப்பு கருப்பு இந்த ரெண்டு கலரையும் கலந்த மாதிரி கேட்கலான்ட்டு இருந்தேன். உங்களுக்கு யாருக்காவது வந்து சிகப்பு கருப்பு கலரை கலந்து ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது இருந்தால் நீங்கள் வந்து கால் பண்ணி என்கிட்ட சொல்லலாம். 9787707 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இதுவாக என்கிட்ட சொல்லுங்கள். நான் வந்து சிகப்பு கருப்பில் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லட்டுங்களா?

0: தர்பூசணி, தர்பூசணி வந்து வாட்டர்மெலன், வாட்டர்மெலனில் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் அந்த பழம் இருக்கும், அதுக்குள்ளே இருக்க விதைகள் வந்து கருப்பு கலரில் இருக்கும். இந்த மாதிரி சிகப்பு கருப்பு ரெண்டுமே கலந்து ஒரு பொருளாக இருந்தால் என்னென்ன பொருள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்குது, பாட கேட்டு வாங்க மக்களை.
1: ஆயிஷா, ஒரு நொடி, ஒரு நொடி ஒரு வருஷத்தை விட பெருசாக தெரியுதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? எனக்கு இப்போ அப்படி தான் இருக்கு. வந்துட்டுருக்கேன் உன்னை பார்க்க, உன் கையை பிடிக்க, உன் கண்ணில் தொலைஞ்சு போக, உன் மூச்சு காற்று சுவாசிக்க. வந்துட்டுருக்கேன் காத்திரு காதலோடு ஒரு ரைடுக்கு.

இந்த நொடி, இந்த நொடிக்கு தான் காத்துட்டு இருந்தேன். உன் கையை பிடிக்க, உன் செருப்புல என் கவலையை மறக்க. ஐனோ நீ வருவன, என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போவன். லெட்ஸ் கோ.

0: போட்டு பாக்கலாம்.
1: எல்லா குப்பையும் குப்பை தொட்டில் தானமா போடணும், அதுல என்னமா பிரிச்சு போடணும்னு சொல்ற நீ?
0: குப்பையிலேயே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு ரெண்டு இருக்கு. நம்ம யூஸ் பண்ற பிளாஸ்டிக் கவரு, பிளாஸ்டிக் பொருட்கள், இது எல்லாமே மக்காத குப்பை. பல வருஷங்கள் ஆனாலுமே அப்படியே இருக்கும். அத மறுசுழற்சி பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணோம். மத்த குப்பைகள் எல்லாமே மக்கக்கூடிய குப்பைகள் தான்.
1: ஓ, இதுல இவ்ளோ விஷயம் இருக்காமா?
2: பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதை முடிந்தவரை தவிர்த்திடுங்கள். பயன்படுத்திய பிளாஸ்டிக் குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று தரம் பிரித்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துங்கள். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
4: சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கறி என் கூட. இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட பேர் தான் கலர் கலர். உங்ககிட்ட ஒரு நிறம் சொல்ல, அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள், மூணு விஷயங்கள் டக்கு டக்குன்னு சொன்னோம். இந்த விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் காத்துட்டு இருக்காரு. அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். கரெக்டாக பேசுகிறப்ப கால் கட்ட அடிச்சு அவருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல மக்களே, நீங்கள் யாராவது விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பரை கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இன்றைக்கி வந்து நம்ம கலர் கலர் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டுருக்கோம். இந்த கலர் கலர் விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு கலர் சொல்லுவோம், அந்த கலரில் இருக்க மூணு விஷயங்களை என்கிட்ட சொல்லணும். இப்போ அந்த நேரம் திரும்ப இணைஞ்சிட்டார், அவர் கூட விளையாடுவோம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்
4: வணக்கம் வணக்கம் பாஸ்கரண்ணா, எப்படி இருக்கீங்க? சூப்பர் பாஸ்.
5: என்னங்கண்ணா?
4: ரயில் பயணத்துல இருக்கீங்களா? அதனால தான் கால் கட் ஆயிடுச்சு போல. சரிங்க சரிங்க அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
5: விளையாண்டுட்டு இருக்கோம்
4: தெரியுமா? ஆமா அண்ணா, ஒரு கலர் ஒன்னு சொல்லுவோம், அந்த கலர்ல இருக்க ஏதாவது ஒரு மூணு விஷயம் டக்கு டக்குன்னு நீங்க என்கிட்ட சொல்லணும். ஓகே, நீங்களாம் சொல்லிடுவீங்க, உங்களுக்கு அது என்ன பெரிய விஷயமா? பிரவுன் கலர் அண்ணா. ஆமா, மூணு காய்கறி பழங்கள் எது வேணாலும் சொல்லலாம். பிரவுன் கலர் மூணு.
5: என்ன
4: பழம்னா?
5: புளியம்பழம்.
4: புளியம்பழமா? சூப்பர் அண்ணா.
5: என்னதுங்கண்ணா?
4: ஆப்பிள். இந்த நிலத்துக்கு அடியில இருந்து வளரக்கூடிய கிழங்கு வகைகள் நிறைய பிரவுன் கலர்ல இருக்கும். ஆமா, சூப்பர் சூப்பர் அண்ணா. ஆர்மியால நீங்க ரொம்ப நன்றி பாஸ்கர் அண்ணா. நன்றி. டால்மியா காலனில இருந்து பாஸ்கர் அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மைண்டியர் மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 உங்களுக்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி கலர் கலர் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட நான் ஒரு கலர் சொல்லுவேன், அந்த கலர்லேருந்து ஏதாவது ஒரு மூணு பொருளை நீங்கள் டக்குன்னு சொல்லணும். இந்த விளையாட்டை நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் பண்ணுங்கள் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ நம்ம கூட விளையாட காத்துட்டு இருக்க அந்த சிறப்பான நேர் கூட நம்ம விளையாண்டுருவோமா? ஹலோ, வணக்கம். உங்களுக்கான கலர் மஞ்சா கலர். மஞ்சா கலர்ல ஏதாவது ஒரு மூணு பொருள் சொல்லுங்க.
2: மாம்பழம்.
1: மாம்பழம். மாம்பழம் இல்லமா, மாம்பழம். அடுத்து
2: எலுமிச்சபழம்.
1: என்னது? எலுமிச்சபழம். ஓகே, என்னமா எல்லாம் பழத்திலே சொல்றீங்க. அடுத்து இன்னும்
2: ஒன்னு
1: என்ன சந்தியாக்குன்னு எனக்குமே எதுவும் தோண மாட்டேங்குது. சந்தியா க்ளூ கொடுக்கறதுக்கு கூட சந்தியா. சந்தியா என்ன சந்தியா, இன்னும் ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க சந்தியா. இருங்க, சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா சந்தியா? என்ன இவ்வளவு வெளிப்படையா இருக்கீங்க. ஓகே சந்தியா, நேரம் முடிஞ்சது சந்தியா, நாம இன்னொரு நாள் விளையாடலாம் சரிங்களா? சூப்பர் சூப்பர் சந்தியா, அருமையா நீங்க, ரொம்ப நன்றி. அதாவது மஞ்சா கலர்ல நிறைய இருக்குங்க, டக்குன்னு எனக்கு ஞாபகம் வராத மாதிரியே சந்தியாவுக்கு ஞாபகம் வர போல. இருந்தாலும் சூப்பரா விளையாடுங்க சந்தியா, ரொம்ப அருமையா விளையாடுங்க, நன்றி. இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு மக்களை, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவான் நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் என்னுடன் உங்களுக்காக இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சூப்பரான பாட்டு தான் அந்தவே பாடையிட்டு வாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். சுகிந்தன் ஜனாதனோட போகாதே அப்படிங்கிற பாட்டு தான் வந்துகிட்டு இருக்கு, பாடையிட்டு வாங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க மக்களே. இது வாக்கறவங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பேர் என்ன தெரியுமா? இந்த விளையாட்டோட பெயர் தான் வந்து கலர். கலர் உங்ககிட்ட நான் ஒரு கலர் சொல்லுவேன், ஒரு நிறம் ஒன்று சொல்லுவேன். அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இதுதான் இன்னைக்கான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் பண்ணுங்கள் மைடியர் மக்களே. 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா திவாக்கரேன் கூட ஜாலியாக பேசிகிட்டே விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் வணக்கம். நேர் இணைப்பில் எரிஞ்சு இணைஞ்சிட்டு திரும்ப அங்கே ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க போல். மகளே கால் பண்ணிங்கன்னா இங்கே நம்ம கூட இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாண்டிங்கன்னா தான் நீங்கள் திவாக்கரை ஜெயிக்க முடியும். அதனால் கால் பண்ணுறப்ப கரெக்டாக பார்த்து கால் பண்ணுங்கள், நல்லா டவர் இருக்க இடமா பார்த்து கால் பண்ணுங்கள், ஃபோனை காதில் வாய்க்கிட்ட வச்சு பேசுங்க, அப்போ தான் நீங்கள் பேசுகிறது என்ன கேட்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இன்றைக்கி கலர் கலர் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9 7 8 7 7 0 1 0 7 8, அதாவது 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட நம்ம இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் தம்பி.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் கஸ்தூரி அண்ணா, அருமையாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர் கஸ்தூரி அண்ணா. அண்ணா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா? உங்களுக்கான நிறம் பச்சை.
2: பாகற்காய் பச்சை, பீர்க்கங்காய் பச்சை,
1: பீர்க்கங்காய் பச்சை, இன்னும் ஒன்னு ஒண்ணு நிறைய காய்கறிகள் வந்து பச்சை கலர்ல தான் இருக்கு. பச்சை அப்படின்னாலே வந்து அது வெஜிடேரியன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குல்ல. இப்போ வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அது வாக்கரனுடன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலர் கலர் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, யாராவது விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்கரையன் கூட விளையாடலாம். இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்கள். இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம்.

0: இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா FM 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவாவில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கலர் கலர். உங்ககிட்ட நான் வந்து ஒரு நிறம் சொல்லுவேன், அந்த நிறத்தில் இருக்க ஏதாவது ஒரு மூணு பொருட்கள் நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டில் விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? ருக்மணி பாட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாட்டி, அருமையா
5: இருக்கேன்.
2: உங்களுக்கு உண்டான கலர் கருப்பு. சூப்பர் சூப்பர் பாட்டி, அருமை பாட்டி, ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி பாட்டி.
5: அந்த டீ கடையில இருந்து ஒரு பாட்டு வருது, அது என்ன பாட்டு கேட்டேன்.
2: நேத்து கேட்டீங்களா? சரி பாட்டி, தாதகாப்பட்டியில இருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாக ரொம்ப நன்றி பாட்டி, நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் இப்போ வந்துகிட்டே இருக்கு, பாட கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேரங்கள் கூட பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சி இணைந்து நிகழ்ச்சியில் விளையாடுவோம்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663333.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டில தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி. போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பூமியின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா பி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதா. பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குறவங்க கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடுவாவில் ஒரு அற்புதமான அருமையான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட நான் வந்து ஒரு கலர் ஒன்று சொல்லுவேன். அந்த கலரில் இருந்து சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு 3 விஷயங்கள் நீங்கள் என்ட டக்கு டக்குன்னு சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்கறேன் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக அவர் நேரடைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் சிவாகர், நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடினா சம்பாசன் கோவிந்தசாமிங்க.
5: கோவிந்தசாமியானா எப்படி இருக்கீங்க?
6: உங்களுக்கான
5: கலர் வெள்ளை.
6: வேஸ்டி, அதாவது சுண்ணாம்பு பவுடர், வெள்ளை சுண்ணாம்பு.
5: சூப்பர். இன்னொன்னு
6: வந்து
5: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க. இது வாக்கறேன் உங்களுக்காக அருமையான ரெண்டு பாட்டு வந்துட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: என்ன பிரியா, எப்பயுமே நோட்டீஸ் போர்டுல கிரிக்கெட் வாலிபால் காம்படிஷன் பத்தி தான் போடுவாங்க, இப்ப குக்கிங் காம்படிஷன் பத்தி போட்டிருக்காங்க.
1: எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம்பா, நம்ம போய் என்ன பண்ண போறோம்?
0: அது உனக்கு, எனக்கு இல்ல.
1: ஏய், ஆமா இல்ல, நீ கலந்துக்கலாம்.
0: சரி, எங்க, எப்ப நடக்குது? பிரியா, PAS ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் இந்த இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026 May 27 புதன்கிழமை நம்ம சோனா காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா காக்காபாளையத்துல தான் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயா. இந்த காம்படிஷன்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 7010535989 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கணுமா. அது மட்டும் இல்லாம இந்த ஈவெண்ட்டுக்கு சோனா எஃப்எம் தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க. சூப்பர், சென்று வா ஸ்வேதா, வென்று வா.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, இது பார்க்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடுவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலர் கலர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விளையாட்டு தான் விளையாண்டுட்டுருக்கோம். உங்ககிட்ட நான் வந்து ஒரு கலர் ஒன்று சொல்லுவேன், அந்த கலரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மூணு விஷயங்கள் நீங்கள் டக்கு டக்குன்னு என்கிட்ட சொல்லணும். அந்த கலர் எந்த கலராக வேணாலும் இருக்கலாம், அதில் இருக்கக்கூடிய மூணு விஷயங்கள் டக்கு டக்குன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டு விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் ராஜேஷ் கண்ணா, நான் சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அற்புதம் அற்புதம் அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
7: கலர் கலர்.
6: ஆமா அண்ணா, சூப்பர் அண்ணா. நான் உங்ககிட்ட ஒரு கலர் சொல்லுவேன், அந்த கலர்ல இருக்கக்கூடிய ஏதாவது விஷயங்கள் நீங்க என்கிட்ட சொல்லணும்.
7: ஒன்னு சொல்லுங்களா?
6: மூணு.
7: ஓகே,
6: விளையாடுவோமா?
7: கண்டிப்பா.
6: ஓகே, உங்களுக்கான கலர் சிகப்பு.
7: சிகப்புங்களா?
6: ஆமா.
7: ஆப்பிள் பழம் பாத்தீங்கன்னா சிகப்புலயும் இருக்கு.
6: ஓகே.
7: சிகப்பு பாத்தீங்கன்னா அப்புறம் இந்த மிளகாய், கார மிளகாய் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் சிவப்பா இருக்கும்.
6: ஓகே, இன்னும் ஒண்ணே ஒண்ணு.
7: ஒண்ணே ஒண்ணு பாத்தீங்கன்னா, அப்புறம் என்னது, ஸ்கெட்ச் பென்சில் பாத்தீங்கன்னா சிவப்பு ஒண்ணு ஒண்ணு இருக்கு.
6: ஓகே, சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா இருக்கு, ரொம்ப நன்றி அண்ணா.
7: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
6: நன்றி நன்றி ராஜேஷ்கண்ணா,
7: ரொம்ப நன்றி.
6: நன்றி அண்ணா, நன்றி. நாட்டா மொழியில இருந்து நம்ம ராஜேஷ் கண்ணா நான் கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம்.

0: மலர் கண்காட்சியில் அலங்கரிக்கப்பட்டுள்ள பூக்களை கண்களுக்கு மட்டுமே விருந்தாக்குங்கள். கைகளால் பறித்து சேதப்படுத்தாதீர். இயற்கையை ரசிப்போம், மனித குலத்தை காப்போம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எடுத்து பார்க்கறேன் என்னுடன் இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு வந்து என்ன விளையாட்டு விளையாண்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு கலர் கலர் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டோம். இந்த கலர் கலர் விளையாட்டை நிறைய நேயர்கள் கால் பண்ணி ரொம்பவே உற்சாகமாக அற்புதமாக விளையாண்டீங்க. கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதனைத் தொடர்ந்து இதே மாதிரியே எப்பயும் போல் உங்களோட ஒத்துழைப்பை எனக்கு கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த விளையாட்டை பற்றின இல்லை வாகை சுடுவா நிகழ்ச்சியை பற்றினா கருத்துக்கள் எதாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கான ப்ளாம் அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடுவா. நன்றி மக்களே, டாடா மக்களே, பாய் பாய்.

0: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெயில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டங்கள்ல அதிகமாவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த கோடை வெப்பத்துல இருந்து பயிர்களை பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி ஐடியாவை நம்ம ஃபாலோ பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விழுப்புரம் மாவட்டத்துல கோடை வெப்பம் அதிகரிச்சு வரக்கூடிய நிலையில

கரும்பு, மக்காச்சோளம், நிலக்கடலை, எள்ளு, காய்கறிகள் மற்றும் பல பயிர்களை வெப்பத்தில இருந்து பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் விவசாயிகளுக்கு அறிவுரை வழங்கியிருக்காரு. மற்ற விவசாயிகளுக்கும் இது கண்டிப்பா வந்து உபயோகமா இருக்குங்க. இது பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விவசாயிகள் நிலத்துல இருக்கக்கூடிய மண் ஈரப்பதத்தை பாதுகாக்க வயல்கள்ல பயிர்களுக்கு இடையில காற்றோட்டத்தை அதிகரிக்கணும் அப்படின்னும், வைக்கோல், கரும்பு தொகை, தென்னை நார் கழிவு மற்றும் பாலித்தீன் மூடாக்கு போன்றவற்றை பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதன் மூலமா மண் வந்து வெப்பநிலை குறைஞ்சு நீர் ஆவியாகக்கூடிய அளவும் குறையும். இது மட்டுமா, சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசன முறைகளை அதிகமா பயன்படுத்தி குறைஞ்ச நீர்ல சாகுபடி செய்யப்பட்ட பரப்புல பாசனம் செய்யலாம் அப்படின்னும், காலை மற்றும் மாலை நேரங்கள்ல மட்டுமே நீர் பாசனம் மேற்கொள்ளணும் அப்படின்னு அறிவுறுத்தல் சொல்லியிருக்காரு. நெற்பயிர்கள்ல 3 சென்டிமீட்டர் அளவுக்கு நீர் பராமரிச்சல் போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இலை வந்து வெப்பத்தை குறைக்க 3% கயோலின் கரைசல் அல்லது 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலை தெளிக்கலாம் அப்படின்னும், PPFM உயிர் நுண்ணுயிரி கரைசலை தெளிக்கிறது பயிர்களின் வறட்சி தாங்கக்கூடிய திறனை அதிகரிக்கும் அப்படின்னும் வேளாண்மை நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கரும்பு பயிர்கள்ல தோகை மூடாக்க அமைக்கிறதோட 2.5% யூரியா மற்றும் 2.5% பொட்டாஸ் கரைசலை இலை வழியா தெளிக்கலாம். இதை தொடர்ந்து மண் ஈரப்பதத்தை பாதுகாக்க கடைசி உழவினப்ப ஏக்கருக்கு 10 டன் அளவுல தென்னை நார் கழிவை அடி உரமா மண்ணுல சேர்த்து உழவு செய்ய பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. மக்காச்சோளம் பயிர்ல தானிய நிரப்புதலை மேம்படுத்த TNAU மெய்சி மேக்சிம் நுண்ணூட்ட கலவைய பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலக்கடலை பயிர்ல வெப்பத்தால நில ஈரப்பதம் குறையறத தடுக்கிறதுக்காக ஜிப்சம் மற்றும் பாலித்தீன் படல மூடாக்கு பயன்படுத்தலாம். இதை தொடர்ந்து பூக்கள் உதிர்வதை குறைக்கிறதுக்கும், காய்கள் நல்லா திரளவும் அதிகபட்சமா பூக்கக்கூடிய மற்றும் காய் பிடிக்கக்கூடிய பருவத்துல 200 லிட்டர் நீர்ல 2 கிலோ அளவுல TNAU நிலக்கடலை ரிச் கலந்து இலை வழி தெளிப்பா நம்ம பயன்படுத்தலாம். வாழை, வெண்டைக்காய் மற்றும் கத்திரிக்காய் போன்ற பயிர்கள்ல பூ மற்றும் காய் உதிர்வை கட்டுப்படுத்த பொட்டாசியம் நைட்ரேட், போரான் மற்றும் நுண்ணூட்ட கலவைகள் தெளிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மா பயிர்ல காய் பிடிப்பை அதிகரிக்கவும் பழங்கள் உதிர்வதை குறைக்கவும் கடுகு அளவு காய் பருவத்துல 2% பொட்டாசியம் நைட்ரேட் இலை வழி தெளிப்பா தெளிக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தல் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி கோடை வெப்பத்தப்ப விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் மத்தியானம் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் நேரடி வெயில்ல வயல்வெளி பணிகளை மேற்கொள்றதையும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதையும் தவிர்க்கணும் அப்படின்னும், போதுமான அளவு தண்ணீர் அருந்தி உடல் நலத்தை பாதுகாக்கணும் அப்படின்னும் மாவட்ட ஆட்சியர் கேட்டிருக்காரு. வேளாண்மை விரிவாக்க மையங்கள் மூலமா வானிலை தகவல்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வரதுனால விவசாயிகள் தங்களது பகுதி உதவி வேளாண்மை அலுவலர்களை அணுகி பயிர் வாரியான அறிவியல் ஆலோசனைகளை பெற்று செயல்பட்டு கோடை வெப்பத்தால ஏற்படக்கூடிய மகசூல் இழப்புகளை குறைச்சிக்கிற மாதிரி குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவிச்சிருக்காரு. கண்டிப்பா இந்த தகவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விவசாய பெருமக்களுக்கு உதவியா இருக்குங்க. இந்த மாதிரியான வழிமுறைகளை பயன்படுத்தி நீங்க நல்ல மகசூல் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா FM சார்பாகவும் கேட்டுக்கிற. அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மீவில்.
1: மேலும் தொடர்புக்கு 7036663333.

0: திரிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: ஒரு சிலருக்கு அசைவ உணவுகள்ல வந்து கறி சாப்பாடு பிடிக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா சிக்கன் பிடிக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா மீன் வந்து பிடிக்கும். சரி, நம்ம இப்ப என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பா கோவில் கிராமத்துல இருந்து செந்தில்குமார் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, நாங்க வந்து மீன் வளர்ப்பு என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், எங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: வணக்கம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலிக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செல் நம்பர் பார்த்தீங்கன்னா 93 60 86 61 0000. நான் 1990 நான் படித்தது வந்து 9th வரைக்கும் தான். நான் 1990 மீன் வளர்ப்புல இருக்கிறேன். மீன் வளர்ப்புல பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 2020 தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மீன் வளர்ப்பு அது வரைக்கும் முன்னாடி சாம்பிளிங் டெஸ்ட் இதே போல பார்த்துக்கிட்டு இருந்தோம். மீன் வளர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா 2020 மூலம் வெள்ளை நிறங்கள் ரேகைகள் தெரியாத அளவுக்கு கை ஒரு அரடி போனாலே உங்களுக்கு ப்ளூம் மெயின்டென்ஸ்னால மீனோட வளர்ச்சி பார்க்கலாம். அப்படிங்கும் போது நம்ம கள்ள புண்ணாக்கு தவிடு தான் யூஸ் பண்ணோம். காலையில் சாயங்காலம் ஈவினிங் ஒரு 6 மணி போல கள்ள புண்ணாக்கு தவிடு இதை மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 மந்த்லேருந்து 9 மந்த்ல சைஸ் 1/2 கிலோ 3/4 கிலோ ரேஞ்சில் இருந்தது. அதை நம்ம எடுத்து சேல்ஸ், அதை நம்ம மீன் வளர்ப்பு மட்டும் முக்கியம் இல்லாமல் அதை என்ன பண்ணோம், மீன் விற்றா தான், விற்பனைகள் நம்ம நேரடியாக பண்ணால் தான் நமக்கு லாபகரமாக இருக்குங்கிறதுனால அதை லாபகரமாக நோக்கத்தில் நான் அதை சேல்ஸ் விற்பனைப்படுத்தணும் நல்லா. அதுல அந்த வேளாங்கண்ணி எங்களுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி மார்க்கெட், அந்த பகுதியில நேரடியா அந்த செப்டம்பர் மாசம் கொடியேற்ற டயத்துல அந்த மீனை கரெக்டா பிடிச்சி அதை விற்பனை பண்ணதுல செலவுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிகினிங்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணு மீன் வளர்ப்பு பத்தி என்னன்னே தெரியாது. அந்த ரேஞ்சில இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அதிகபட்சமே பாத்தீங்கன்னா அந்த குளத்துக்கு ஒரு 20,000 கூட செலவு பண்ணல, ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல மீன் பிடிச்சோம்.
4: உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: தாருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் முரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி. போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
0: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
5: சேலம் மாவட்டம் சின்ன கடை வீதியில இருந்து ராமக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா இப்ப இந்த சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா மாம்பழ விற்பனை எங்களுக்கு எந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: வருஷமா இந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கிறேன். வெளியூர்ல இருந்து சோரகா, ஜலகண்டாபுரம், நங்கவுலி, வனவாசி, கூட்டாத்துப்பட்டி, நீர்மொழி குட்டை, இது மஞ்சவாடி, இந்த விவசாயம் காய் மட்டும்தான் இங்க வரும். தருமபுரி, ஒசூர், பெங்களூர் அந்த காயெல்லாம் இங்க விற்பனைக்கு வராது, வாங்க மாட்டாங்க. இந்த விவசாயிங்க மட்டும் இங்க போட்டு போயிருவாங்க. நாங்க விக்கிறோம். விக்கும் போது லாபமும் வரும், நஷ்டமும் வரும். அழுகல் போவோம், குப்பை வண்டி இருந்தா அவங்கள கொட்டிட்டு போயிருவாங்க. கிடைச்சா லாபம், இல்லைன்னா நஷ்டம். ஆனா ஓரளவுதான் ஓடிட்டு இருக்குது. ஒண்ணு ஓகோங்கிற அளவுக்கு இந்த வருஷம் வியாபாரம் இல்லை. வெயில் அதிகமா இருக்குது, அதனால வியாபாரம் கொஞ்சம் கம்மி. வியாபாரத்துக்கு வந்து இப்போ ஒன்றும் இதாகாது, லாபத்துக்கு எதிர்பார்க்க முடியாது. தொழில் செஞ்சிட்டோம்னா எத்தனை வருஷம் அப்படிங்கிறதுக்கோசரம் தொழில் செஞ்சாதான் ஒழுங்கி அதிக லாபத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. எனக்கு 65 ஆகுது. 55 வருஷமா இந்த தொழிலை தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ வந்து ரொம்ப லாஸ்ட்ல தான் ஓடிட்டு வியாபாரம் கம்மி.
7: எந்த ஊர்ல இருந்து இந்த மாம்பழங்கள்லாம் வருதுங்கம்மா?
6: இந்த நம்ம சோரகை, ஜலகண்டாபுரம், நங்கவள்ளி, வனவாசி, மேட்டூர், மேச்சேரி, இந்த பக்கம் பாத்தீங்களா கூட்டாத்துக்குட்டி, அய்யோத்தியப்பட்டினம், நாட்டாமங்கலம், மஞ்சவாடி, இந்த காய் மட்டும்தான் இங்க மண்டிங்களுக்கு வரும். ஒரு 10-16 மண்டிங்க இருக்குது வரும். மற்ற காய் வெளியூர் காயெல்லாம் இங்க இறக்கவும் மாட்டாங்க. அது விற்பனைக்கு இங்க வர நல்லா இருக்காது. காய் இங்க இருக்கிற மாம்பழத்துல ருசியான பழம் இங்க இருந்த லோக்கல் பழம் தான் நல்லா இருக்கும். சின்ன கடை இதுல இருக்கு ஒரு 40-50 மண்டிங்க மட்டும் பாத்தீங்களா ஒரு 10 மண்டிக்கு மேல இருக்குது. சில்லற வியாபாரிங்க பாத்தீங்களா ஒரு 100 பேரே இருப்பாங்க. 100 பேர் விற்பனைக்கு உள்ளாங்க சின்ன கடை வீதியில. நடுசாலை, இமாம்பாசு, குதாதாத்து, தோத்தாபுரி.
5: இப்ப சேலத்து மாம்பழம் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே கொஞ்சம் ருசி அதிகமாவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இப்ப எத்தனை கடைங்க வந்து சின்ன கடை வீதியில இருக்கு, மக்கள் வந்து எப்படி வாங்கிட்டு போறாங்க, அதனுடைய நிலைமை என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சொன்னாங்க. நம்மளுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வரும்.
1: நானும் உன்னை குறை சொல்லவில்லை, உன்னடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை. குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நான் வந்த பாரடி. கடைசியா உன்னை நான் சொல்ல போற கேளுடி.

உன்னதா பாவம் செஞ்சா, உன்னதா காதல் செஞ்சா. உனக்கின ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க, உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக. இதுதான் காதலா, நானும் மாளிகை காதலித்த நாட்களை நீ

0: மறக்க வழியில் வரிகள் வெடிக்க
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி
2: சீதா, இந்த பழைய ஹெட்போனு சார்ஜர் எல்லாம் கொண்டு போய் குப்பையில போட்டு வா.
3: அம்மா, மின்சாதன கழிவுகள் எல்லாம் அப்படி போடக்கூடாதுமா?
2: பழைய வேஸ்ட் தானே, அது குப்பையில போடாம என்ன பண்றது?
3: இந்த மாதிரி மின்சாதன கழிவுகளை குப்பையில போடாம இ வேஸ்ட் கலெக்ஷன் சென்டர்ல கொடுத்துடலாம். அவங்க அதை ரீசைக்கிள் பண்ணிப்பாங்க.
2: ஓ, இதுல இவ்ளோ விஷயம் இருக்கா?
1: மின்சார கழிவுகள் எப்போதும் ரீசைக்கிள் செய்யக்கூடிய கழிவுகள். அதை குப்பையில் இட வேண்டாம், பாதுகாப்பான முறையில் கையாளுங்கள். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: தொழில்நுட்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் கண்ணன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பூச்சிகளை விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை எந்தெந்த மரங்கள்ல இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த வேம்பு வந்து சொல்லலாம், அதுல என்னென்ன மாதிரியான பூச்சி விரட்டிய தயார் செய்யலாம் அப்படின்றதையும் சொல்ல போறாங்க. அதை பத்தி நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: இந்த பொருள்கள் நம்ம கிட்ட இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வேம்பு கரைசல், அப்புறம் வேம்புல இருக்கக்கூடிய பல்வேறு வகையானது, அப்புறம் நிறைய துத்தி, அப்புறம் பாத்துக்கிட்டோம்னா புங்கம், இதுல எல்லாத்திலுமே பூச்சிகளை வந்து விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஆனா இயற்கையில நம்ம வந்து தெளிக்கும் பொழுது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, சூரிய ஒளிக்கற்றைகள் வெப்பம் உண்டாகுது. அதோட மட்டும் இல்லாம அந்த சூரிய ஒளிக்கற்றையில் இருக்கக்கூடிய யூவி ரேஸ் சொல்லக்கூடிய புற ஊதா கதிர்கள், அதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இயற்கையா தெளிச்ச அந்த வேம்பு மற்றும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகளை வந்து உடைச்சு அது வேகமாகவே அதனுடைய தன்மையை இழக்கிற ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிறது. ஆக வேம்பு மற்ற தாவரங்கள் மூலமா எடுக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகளை நம்ம தெளிக்கலாம். தெளிச்சாலும் அதனுடைய கொல்லும் தன்மையானது குறைந்த நாள்கள் மட்டுமே வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இது எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னா, அங்கதான் நம்மளுக்கு டெக்னாலஜி வேணும். டெக்னாலஜி சொல்லும்போது தொழில்நுட்பங்கள் வேணும். அதற்கான தொழில்நுட்பங்களை நாம வந்து இப்ப நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நம்ம துணைவேந்தர் அவர்களுடைய உதவியால தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நானோ தொழில்நுட்பத்துறை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நானோ தொழில்நுட்பத்துறையில இந்த மாதிரி பூச்சிகளை வந்து மருந்துகளை தெளிக்காமல் அதே மாதிரி இயற்கை வழியிலேயே தெளிப்பதற்கான நிறைய உருகங்களை உருவாக்கிக்கிட்டு வரோம். அதை பத்தி தான் இப்போ உங்கள்கிட்ட நான் வந்து பேச போறேன். நம்பர் ஒன், உதாரணத்துக்கு சொல்ல போனா பூச்சிகளை வந்து பல்வேறு வகையில வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். அதுல ஒரு முக்கியமான வழி என்ன அப்படின்னா, அதனுடைய பிஹேவியர். இப்ப நம்ம வீட்டிலேயே நம்ம பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் அவனை திட்டிகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன நினைப்பான், என்னடா அப்பா எப்ப பார்த்தாலும் நம்மளை திட்டிகிட்டே இருக்கிறாரு அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள வர்றப்பே என்ன சொல்லுவான், அப்பா இருக்காரா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு தான் வருவான். அப்ப நிறைய வந்து என்ன ஆகும்னா, அவங்களுடைய கேரக்டர்ல நம்ம வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாதான் அவங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி நாம வந்து நம்மள மாத்திக்க முடியும். மாத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பாவுக்கு மகனுக்கும் சண்டையே வராது. இதுல ஒருத்தர் மாறவே மாட்டேன்னு அடம்பிடிப்பாரு, ஒருத்தர் மாறதுக்கு முயற்சியும் பண்ண மாட்டான். ஆனா அதே மாதிரி

0: விவசாயத்தை பொறுத்தவரை பூச்சிகளினுடைய குணநலங்களை நம்ம பார்க்கணும். அப்ப குணநலங்களை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இயற்கை வழியில இருக்கக்கூடிய நாம வந்து பூச்சி விரட்டிகளை கொண்டு வரணும். உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்ம வேம்பு சொன்னோம், வேம்புல அஜாடிராக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலக்கூறு இருக்கு. இந்த மூலக்கூறு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்ப நம்ம நிறைய பயிர்களுக்கு சாருஞ்சு பூச்சிகளுக்கு இந்த அஜாடிராக்டின் இருக்கக்கூடிய உருவகங்களை நம்ம சொல்றோம். அஜாடிராக்டின் 1000 PPM இருக்கக்கூடியது, அஜாடிராக்டின் 5000 PPM இருக்கக்கூடியது, அஜாடிராக்டின் 10000 PPM இருக்க அந்த உருவகங்களை நம்ம சொல்றோம். ஆனா இந்த உருவகங்கள் நார்மலா நம்ம தெளிக்கும் பொழுது 2 நாளைக்கு மேல நிலத்திலையும் பயிர்களிலையும் அது வந்து இருக்கிறது இல்ல. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய ஒளிக்கற்றைகள் வெப்பத்தை உண்டாக்குது, புறபுதா கதிர்கள் வெப்பத்தை உண்டாக்கி அந்த மூலக்கூறை உடைக்குது, செயலுக்கு செய்யுது. இப்ப சூரிய ஒளி பட்டாலும் வெப்பம் ஏற்படாம இருக்கிறதுக்கான வழிமுறைகள் அல்லது அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய வழிமுறைகள், அதோடு மட்டும் இல்லாம மூலக்கூறு உடையாம இருக்கிறதுக்கான வழிமுறைகளை நாம வந்து தொழில்நுட்பத்தின் மூலமா கண்டுபிடிச்சாகணும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப வேம்புல இருக்கக்கூடிய மூலக்கூறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மள நிறைய பேருக்கு தெரியுங்க வேம்புல அவ்வளோ நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விவசாயத்துக்கும் அதை பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியா வந்து உதவியா இருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
2: இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ். இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது. அடுத்து வருவது
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: ஸ்கூல்லாம் லீவ் விட்டாச்சு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், ஆனால் நம்ம வீட்டில் செடியெலாம் இருக்குது, இதை என்ன பண்ணுறது? நம்ம வெளியில் போயிட்டோம் அப்படின்னா, எங்கேயாவது ஊருக்கு போயிட்டோம்னாவோ இல்லைன்னா ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னாவோ இந்த செடியெல்லாம் வாடி போயிடும். அப்போ என்ன மாதிரி டிப்ஸை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்? என்னங்க டிப்ஸை நான் சொல்லட்டுமா? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் உங்கள் பத்மாவதிங்க. இந்த கொளுத்தும் வெயில தாங்கிக்க முடியாம நம்மளால இங்க இருக்க முடியாதுப்பா. குளுமணால இல்லைனாலும் பரவாயில்ல, கொடைக்கானலாவது குழந்தைங்களை கூட்டிட்டு நாம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்படின்னா தொட்டிகள்ல இருக்கக்கூடிய உங்க வீட்டு செடிகளை எப்படி நம்ம பாதுகாக்கிறது? அந்த ஆலோசனையை தான் நான் சொல்ல போறேன். நீங்க ஊருக்கு போறப்ப பாத்தீங்க அப்படின்னா, இன்டோர் மற்றும் அவுட்டோர் செடிகளுக்கு தேவையான தண்ணீரை ஊத்திட்டு அதை வந்து நிலர்பாங்கான இடங்களுக்கு நகர்த்தி வச்சுட்டு போகணும். அதனால நீங்க ஊத்திட்டு போன தண்ணி கூடுதலா 2 நாட்கள் செடிகளுக்கு ஈரப்பதம் அளிச்சு செடிகள் வந்து வாடிடாம பாதுகாக்க முடியும். வீட்டுல செடிகளை வச்சுட்டு நல்ல முறையில பராமரிச்சு வளர்க்கறது அப்படின்றது சுலபமான காரியம் இல்லைங்க. சில வகை செடிகளை சிறந்த முறையில ஆரோக்கியமானதா தள தளன்னு வளர்த்துட்டு நீங்க வெளியில போறப்ப பாத்தீங்க அப்படின்னா அது வந்து வாடிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம் இருக்கும் இல்லையா? அதிகபட்சமா 1 வாரத்துக்குள்ளார நீங்க திரும்பிட்டீங்க அப்படின்னா அதை வந்து மீட்டு எடுத்து உயிர்ப்பிச்சிடலாம். தொட்டியில இருக்கக்கூடிய மண்ணோட தன்மை, செடிக்கு கிடைக்கக்கூடிய சூரிய வெளிச்சத்தோட அளவு, செடியோட உயிரியல் கட்டமைப்பு, அதோட அது வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கடந்திருக்கக்கூடிய கால அளவு, அதாவது அது புதுசா முளைச்சு சில நாட்களே ஆகியிருக்கும், இந்த மாதிரியான காரணிகளும் அந்த செடிக்கு நாம கொடுக்க வேண்டிய கவனிப்பின் அளவை நிர்ணயம் செய்யுது. செடிகளை ஒன்னோடு ஒண்ணு பக்கத்துல கூட்டமா இருக்கிற மாதிரி வச்சு அதன் மீது படக்கூடிய சூரிய ஒளியின் அளவும் ரொம்ப குறைஞ்சிருக்கிற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா தேவைப்படக்கூடிய நீரின் அளவும் குறையும், செடியோட ஆயுளும் நீடிக்கும். தொட்டி செடிய அப்படியே தூக்கி சிங்கில வச்சு தண்ணீரை திறந்துட்டு செடிய சுத்தி 2 அங்குல உயரத்துக்கு நீர் வந்ததுமே குழாய மூடிடலாம். அரை மணி நேரம் அப்படியே வச்சு செடி முழுமையா நீரை உறிஞ்ச அனுமதிக்கலாம். அதுக்கு அப்புறமா எஞ்சி நிற்கக்கூடிய நீரை நல்லா வடிச்சிட்டு வைக்கிறது பலன் தரும். செடியோட வேரும் அழுகிடாம பாதுகாக்கப்படும். அதிகபட்ச உஷ்ணம் அல்லது மிக குறைஞ்ச அளவு சூரிய ஒளி படுற மாதிரி வைக்கிறது செடிக்கு ஆரோக்கியம் தராது. செடிகளை சுத்தி தாம்பாளங்கள்ல கூழாங்கற்களை

அதன் மீது நீரை ஊத்தி வைக்கிறது செடிகள் வாடி போகாம ஈரப்பதத்தோட இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். பாத்ரூம்ல வைக்கிறது செடிகள் குளிர்ச்சியுடன் இருக்க உதவி புரியுது. செடிகள் பக்கத்துல க்ரோ லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய செடிகளின் வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி ஒளியின் அளவையும் உயரத்தையும் மாத்தி கொள்ளக்கூடிய சிறப்பு மின்சார விளக்கு ஒன்ன நிறுவி வச்சுட்டு நம்ம போகலாம். கயிறு போல திரித்த ஒரு காட்டன் துணியோட ஒரு நுனிய நீர் நிரப்பிய பாத்திரத்துல போட்டுட்டு மறுநுனி செடி இருக்கக்கூடிய தொட்டியின் மண்ணுக்குள்ளார 2 அங்குல ஆழத்துக்கு புதைச்சிட்டோம் அப்படின்னா நீருக்குள்ளார இருக்கக்கூடிய நுனி வழியே உறிஞ்சக்கூடிய தண்ணீர் பஞ்சு காற்றின் வழியே கசிந்து செடியோட வேர் பகுதியை அடைஞ்சிடும். தொட்டியில ஈரப்பதம் நிலைக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த வழி. என்னங்க இந்த மாதிரி வழிகளை நம்மளும் கடைபிடிக்கலாம் இல்லைங்களா? சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேருக்கு. Hey!

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்றைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மணிவண்ணன் அவர்கள் தான். அதாவது கல்யாண பத்திரிகையிலிருந்து பிரிண்டிங் மெட்டீரியல்ஸ், அது மட்டும் இல்லாம விசிட்டிங் கார்டு, இந்த மாதிரி நிறைய இன்விடேஷன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட இந்த கிரியேட்டிவ் டிசைனர் ஜேர்னியில எப்படி அவங்க வந்தாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் பார்த்தாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: சார், உங்க பேரு, இப்ப கரண்டா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சார்.
2: நான் வாழப்பாட்டில இருந்து பேசுறேன் மேடம். பேர் வந்து மணிவண்ணன். இப்ப ASM வெட்டிங் கார்டு சொல்லி பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்கேன். வெட்டிங் கார்டு ஷோரூம் போட்டிருக்கேன் மேடம்.
1: ஓகே, ஓகேங்க சார். இப்போ வந்து நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, அதை பத்தில கொஞ்சம் சொல்றீங்களா
2: மேடம்? நான் படிச்சிருக்கிறது +2 தான் மேடம் படிச்சேன். அதுக்கு மேல எதுவும் படிக்கல. அதுக்கப்புறம்

0: நான் தொழில் ரீதியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் ரீதியாக வந்துட்டேன். தொழில் ரீதியானா தொழில் ரீதியாக இல்லை, நம்ம வீட்டு சூழ்நிலைமை குடும்ப சூழ்நிலைமையினால வந்து வேலைக்கு போகணுங்கிற சூழ்நிலைமையில வேலைக்கு வந்தேன். அப்புறம் வேலைக்கு வந்துட்டு சேல்ஸ்மேனாக கொஞ்ச நாள் போனேன். அப்புறமேட்டுக்கு லோடு மேனாக கொஞ்ச நாள் போனோம். அதுக்கப்புறமேட்டுக்கு வேறு ஒருத்தர் வந்து இதுமாதிரி பிரிண்டிங் லைனில் சிஸ்டம் ஒர்க்கு இதுமாதிரி டிசைன் ஒர்க்லாம் வந்து வேக்கன்சி இருக்குது, இதுமாதிரி நீ போ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் அது கிளாஸ் போனால் அதுக்கப்புறம் சேலத்தில் உள்ளத்துக்கு வேலைக்கு போனேன் மேடம். அவர் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் தனியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலப்பாடியில் ப்ரெஸ் ஆரம்பித்து 15 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறேன்.
1: ஓகே ஓகேங்க சார். இப்போ வந்து உங்களோட பள்ளி பருவம்லாம் எப்படி இருந்துச்சுங்க சார்? ஏன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சு?
0: இல்லை பள்ளி பருவம் அப்படின்னா நம்ம இருந்து வில்லேஜில் தான், நம்ம இங்கே பாலப்பாடிலேருந்து சிங்கிபுரங்கிற கிராமத்துக்கு அங்கே தான் ஸ்கூலுக்கு போனோம். அப்படி காட்டு வழியாக தான் போயிட்டுருக்கணும். உண்மையை சொல்லணும்னா நான் 12வதுல தான் செருப்பே போட்டேன். அந்த செருப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக வாங்கி போடல, வேறவங்க செருப்பு ஓசூர் வாங்கி தான் போட்டேன். அது மாதிரி சூழ்நிலைமையில தான் போனோம் ஸ்கூலுக்கு. அதுக்கு மேலே ப்ளஸ் டூக்கு மேலே அதிகம் படிக்கல, நமக்கு நாலேஜ் படிப்பும் வரல. அதுக்கப்புறம் நம்ம சரி குடும்ப சூழ்நிலையினால வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்ததுனால வேலைக்கு போனேன்.
1: ஓகே ஓகேங்க சார். ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் படிச்சிருக்கீங்க.
0: ஆமா ஆமா.
1: ஓகே ஓகேங்க சார். அதுக்கப்புறம் இந்த கிராஃபிக் பிரிண்டிங் இந்த ஃபீல்டுக்கு வரத்துக்கு எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சுங்க சார்?
0: சின்ன வயசுல இருந்து சின்னதா வந்து நமக்கு ஒரு ஆர்டிஸ்ட் அது மாதிரி கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்புறம் அது இல்லாம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து தெரிஞ்சவர் வந்து அண்ணா ஒருத்தர் வந்து இந்த லைன் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் அப்ப வந்து எனக்கு நம்ம என்னன்னா நான் +1 +2 இருக்கும்போது வந்து ஆர்ட்ஸ் கம்ப்யூட்டர் தான் இருந்திருந்தேன். அந்த கம்ப்யூட்டர்னா பெரிய விஷயமா அப்புறம் இருந்தது நமக்கு. கம்ப்யூட்டர் பண்ணா அது வந்து ஏன்னா ஃபுல்லா இங்கிலீஷ், நமக்கு இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாம் அவ்வளோ இல்லை. சரி இங்கிலீஷ் நம்மளாம் என்னைக்கு போய் கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தோம். அப்போ இந்த டிசைன் லைனுங்கும் போது நமக்கு அவ்வளோவா இங்கிலீஷ் தேவைப்படாது, டிசைன் மட்டும்தானே அப்படிங்கிறதுனால அவர் சொன்னார்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு போனோம். அதுக்கப்புறம் சேலத்தில் ஒருத்தருக்கு வேலைக்கு போனோம். வேலைக்கு போனவர் அவர் வந்து என்னன்னா ஃபுல்லாக நமக்கு வந்து அனுபவத்தை கற்றுக் கொடுத்தாரு. அவர் பட்டவேலோட அஸ்னி கிராஃபிக்ஸ்னு வச்சுக்கிறாரு. அவர் ஓனர் இன்னும் இப்போ பேசிட்டு தான் இருப்போம், போவோம் வருவோம், இப்போ ஏதாவது ஹெல்ப்பு கேட்போம் அவரும் சொல்லுவார். அவர் வந்து எனக்கு எல்லாமே அனுபவத்தை கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் சிஸ்டத்தில் ஃபுல்லாக நானே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா எப்படி, சாஃப்ட்வேர் போடுறது எப்படி, அதெல்லாம் நானே கொஞ்சம் ஓனாலாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைனாலுமே அதுதான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு ஓனாக பண்ணும்போது.
1: ஓகே ஓகே சார். அதாவது சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே ஆர்வம் இருந்ததுனால தான் இந்த வந்து துறையை தேர்ந்தெடுத்து நீங்கள் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மணிவண்ணன் சார் அவங்களோட கிரியேட்டிவ் டிசைனர் துறையை பற்றி சில விஷயங்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டுருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரியதேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரியதேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரியதேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, முக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1

0: மணி முதல் 2 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
0: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே மணிவண்ணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்க எப்படி இந்த கிரியேட்டிவ் டிசைனர் துறையை தேர்ந்தெடுத்தாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார், உங்களோட பிரிண்டிங் டிசைன்ஸ்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க?
2: பிரிண்டிங்ல வந்து நம்ம எல்லா பிரிண்டிங்குமே மல்டி கலர் ஒர்க்ல இருந்து எல்லாமே டிசைன் ஒர்க் மட்டும் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வாழைப்பாட்டில் கடை வைக்கும் போது ஒன்லி சிஸ்டம் ஒர்க் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்து வெளியில கொடுத்து ஜாப் ஒர்க்காக பண்ணி பிரிண்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு சின்ன பிரிண்டிங் மிஷின் ஒன்று போட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியில பிரிண்டிங் கொடுத்தேன். அப்புறம் மிஷின் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி அப்புறமேட்டு ஒரு ஆள் போட்டேன், ரெண்டு ஆள் போட்டேன். அதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மிஷின் மூணு மிஷினும் அந்த ரேஞ்சு கொண்டு வந்தேன். அப்புறமேட்டு ஆள் ஓட்டில் சேர்த்தினேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் வேலை செய்கிற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ என்னென்னா ஆள் ஒர்க்கு எல்லாமே பிரிண்டிங் ஒர்க் சம்மந்தமாக பில் புக்கிலேருந்து நோட்டீஸ்லேருந்து பத்திரிக்கையிலேருந்து கோயில் நோட்டீஸ்லேருந்து ப்ரோச்சர்ஸ் கேட்டலாக் எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தேன். அதில் என்னென்னா வாழைப்பாடியில் அப்போ வந்து நானும் வைக்கும் போது மல்டி கலர் ஒர்க்கு யாரும் அதிகமாக பண்ணாமல் இருந்தாங்க. அந்த டைமில் வந்து நான் மல்டி கலர் ஒர்க்கு பண்ண ஆரம்பித்தேன். அந்த மல்டி கலர் நோட்டீஸு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கொஞ்சம் ரேராக இருந்தது. மல்டி கலர்னா ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த டைமில் நான் வந்து மல்டி கலர் ஒர்க் வந்து கொஞ்சம் நீட்டாக வந்து தெளிவாக பண்ணினேன். ஒர்க்காக பண்ணி கொடுக்கும் போது என்னென்னா அப்படியே ஒவ்வொரு ஸ்கூலுக்கெல்லாம் மேக்ஸிமம் அப்போ தான் வந்து மல்டி கலர் ஒர்க்கு ஆரம்பித்தாங்க, மல்டி கலர் நோட்டீஸு செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் அப்புறம் நானும் மல்டி கலர் ஒர்க்கு பண்ணால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணி அவங்களுக்கு வந்து கரெக்டாக அவங்க டைமிங்கு அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு டிசைன்ஸு அது மாதிரிலாம் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் லோக்கலில் எல்லா ஸ்கூலுமே பண்ணேன். ஹாஸ்பிட்டலில் ஒர்க்கெலாம் அப்புறம் கொடுத்தாங்க. ஏன்னா ஒன்று பார்க்கும்போது தான் ஓகே நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் ஒர்க்கெலாம் கொடுத்தாங்க. இப்போ லோக்கலில் இருக்கிற வாழைப்பாடி லோக்கலில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஒர்க்கெலாம் பண்ணுவோம். சேலத்தில் கூட 2-3 ஹாஸ்பிட்டலு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆத்தூரில் மாருதி ஸ்கூலு அதை வந்த ஒர்க்கெலாம் நாம் தான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ இங்கே லோக்கலில் சிமெண்ட் ஃபேக்ட்ரிலேருந்து எல்லா ஒர்க்கும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கரெக்டாக சொன்ன டைமிங்கி ஒர்க்கு எல்லாமே வந்து நீட்டாக பண்ணும். அதேமாரி ரேட்டும் வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருந்தேன். அதனால் எல்லா ஒர்க்குமே வந்து நம்மகிட்ட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து ஷோரூம் போகணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு ஒர்க்கு போனதுலேருந்தே ஒரு வெட்டிங் கார்டு ஷோரூம் போகணும்னு ஒரு எண்ணம். அந்த இதில் வந்து நான் ஷோரூம் ரெடி பண்ணணும்னு சொல்லி அப்போ கொஞ்சம் பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் எல்லாமே வாடகை இடம் வாடகை இடத்துல நம்ம பண்ண முடியல அப்படிங்கிற கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வாடகை பக்கத்தில் வந்து மிஷின் போடுற அளவுக்கு வேறு இடத்துல வாடகை இடம் கிடச்சிது. அதுக்கப்புறம் இப்போ ஷோரூமாக ரெடி பண்ணி ஒரு 3 வருஷமாக தான் ஷோரூம் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒன்லி பிரிண்டிங் ப்ரெஸ்ஸாக இருந்தது. இப்போ வந்து ஷோரூமாக போட்டிருக்கேன். அந்த ஷோரூம்னா இப்போ லவ்லி கார்ட்ஸு மதன் கார்ட்ஸ்லாம் டீலர் வாழைப்பாடி இந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீலராக எடுத்து குவாலிட்டியான இன்விடேஷன் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் என்னென்னா இப்போ ஆத்தூர் சேலம் அவங்களுக்கு ஈக்குவலாங்கிறத விட அதை விட கம்மியாக என்ன ப்ரைஸுக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். ப்ரைஸும் சரி, அதேமாரி கஸ்டமருக்குடைய திருப்திக்கு அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கிறதுனால இப்போ ஒரு 3 வருஷமாக போகிறோம். கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். அந்த அது மூலியமாக வந்துருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில அந்த இப்போ ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ தென்காசி இந்த திருப்பத்தூர் வேலூர் இந்த விருதாச்சலம் கோயம்புத்தூர் மதுரை அங்கே இப்படி நாம் பிரிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே கொரியர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த ஸ்டெப்பு பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ ஒரு பிரிண்டிங் மிஷின் ஒன்று புதுசாக இருந்த ஒரு மிஷின் போட்டேன். இப்போ போட்டுட்டு டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன் மேடம்.
0: ஓகே சார், அதாவது உங்களோட பிரிண்டிங் டிசைன்ஸில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மணிவண்ணன் அவர்கள் அவங்களோட பிரிண்டிங் டிசைன்ஸில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books,

ஃபேக்கல்டி எல்லாமே இருக்கிற ஒரே ஸ்கூல், சோனா வல்லியப்பா பப்ளிக் ஸ்கூல். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27 அகாடமிக் இயர். உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரை பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ண சோனா வல்லியப்பா பப்ளிக் ஸ்கூல், டிபிடி மெயின் ரோட், ஜங்ஷன், சேலம். கான்டாக்ட் 9442592160.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏர்க்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அந்த வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏர்க்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நமக்கானது மட்டுமல்ல, இனி வரப்போகும் சந்ததிக்கானதும் தான். பசுமை வளர்த்து பாரினை காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
3: ஆமா பி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதா. பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
6: இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க
7: சார். முதல்ல நீங்க ஷோரூம் ஓபன் பண்ணும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவம் இருந்தது?
8: மேடம், அது வந்து ஃபீலுங்கிறத விட நம்ம அந்த அளவுக்கு இப்ப இருக்கிற டெக்னாலஜில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்க. எடுத்த உடனே ஒரு முதலாளி ஆகிறதுக்கு நம்ம ஒரு ஷோரூம் பண்ணோம், ஷோரூம் பண்ணிட்டு போய் முதலாளியா உட்காந்தோம் அப்படிங்கும் போது அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அது நம்ம வந்து அப்படி பண்ணல மேடம். ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் வாங்கறது கூட வந்து நம்மகிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம சொல்ல போனா பிரதர் தான் வந்து வேற ஒருத்தர்கிட்ட அந்த டைம்ல இப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய் வந்து ஒருத்தர் கடனா வாங்கி கொடுத்தாங்க. மேலுமே அந்த 10,000 தான் ஸ்டார்டிங் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட், தொழிலோட இன்வெஸ்ட்மெண்ட் அந்த 10,000 ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு வந்து எல்லாமே பண்ணதுனால ஒவ்வொன்று விஷயமும் அடிபட்டு பண்ணதுனால நமக்கு அது வந்து எப்படின்னா ஒரு பெருசாக எனக்கு அது தெரியல. ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணும்போது அச்சீவ் பண்ணணும், ஓகே அது நம்ம கொண்டு போகிறோம், இன்னும் ஆனால் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கிற வழியே நம்ம இப்போ ஓகே நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், அப்போ நம்ம ஷோரூம் போட்டுட்டோம், அப்போ நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரல. இன்னும் பண்ணணும், இன்னும் நிறையா இருக்குது, இன்னும் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங் பண்ணிக்கிறோம், நிறையா பண்ண வேண்டியது. இன்னும் டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணணும், ரேட்டிலேருந்து குவாலிட்டியிலேருந்து எல்லாமே நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புல பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு அது ஒரு பெருசாக தெரியல மேடம்.
7: ஓகே ஓகேங்க சார். அப்புறம் இந்த இவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க, அதுவும் 15 வருஷம், அதில் என்னென்ன நீங்கள் சவால்லாம் சந்திச்சிருக்கிறீங்க, எப்படி அதை தாண்டி வந்திருக்கீங்க சார்?
8: மேடம், அது வந்து ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சவாலில் தான் இருக்கும். ஒவ்வொரு ஒர்க்கு, ஒரு இன்விடேஷனாக இருந்தாலும் சரி, பில் புக்காக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே ஒவ்வொரு சவாலாக தான் இருக்கும். அது இல்லாமல் ஸ்டாஃப் வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை, அந்த அதுலேயுமே ஒரு ரொம்ப ப்ராப்ளம். இப்போ கூட சமீபத்தில் என்னென்னா இன்விடேஷன் ஒர்க்கு வந்து பிரிண்டிங் வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டோம். அப்புறம் உடனே ஸ்டாஃப் அவங்க வந்து கஸ்டமர் வந்து 1% வந்து கலர் வேரியேஷன் இருக்குது கார்டில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்ககிட்ட நம்ம எது சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து நம்ம அவங்ககிட்ட கரெக்டாக புரிய வச்சு சொல்லி இதுதான் கரெக்டாக, இப்போ எங்கே போனாலும் இது மாதிரி கிடைக்காது, இதுதான் உண்மை என்ன அப்படிங்கிறத தகவல் அப்பப்போ அவங்ககிட்ட சொல்லிடுவோம். எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா அங்கே போனால் அது சேர்த்து கிடைக்கும், இங்கே போனால் இது கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறதுக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அது சாத்தியம் இல்லாத விஷயம். இது எங்கேருந்து வருது, எப்படி வருது, என்ன ரேட்டுக்கு வரும், என்ன ரேட்டுக்கு தர முடியும், இது எங்கே தர முடியாது அப்படின்னு அவங்களுக்கு இங்கே கிராமத்து சைடுங்கிறதுனால அவங்களுக்கு புரிய வச்சு தான் கொண்டுட்டு போகிறோம். இப்போ டவுன் சைடாக இருந்ததுன்னா அவங்க நம்ம சொல்கிறது ஷோரூம் ஓகே, ஷோரூமில் பார்த்தா இன்விடேஷன் ரேட் இருக்குது, சொன்ன ரேட்டுக்கு அவங்க ஓகே, மீறி போனால் 1 ரூபா கம்மி பண்ணால் 50 பைசா கம்மி பண்ணுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். இங்கே உங்களுக்கே தெரியும் கிராமத்து சைடில் அப்படி இல்லை, நம்ம போய் கம்மி ரேட்டுக்கு தான் பண்ணுவோம், அதை விட அவங்க கம்மியாக கேட்பாங்க. அவங்களுக்கு புரிய வச்சு அப்படி தான் ஒவ்வொரு ஒர்க்கும் கொண்டுட்டு போகிறோம். அதேமாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே செஞ்சுட்டே இருப்பாங்க, மிஸ்டேக் பண்ணிடுவாங்க, இப்போ அது லாஸ் ஆயிரும், இப்போ நம்ம அவங்களை வந்து எதுவுமே பேச முடியாது. அந்த நேரத்தில் வந்து ஒரு கோவப்பட்டு தெரியலாம், எப்போ அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட எதுவும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் சரி ஓகே அடுத்தது நம்ம சரி பண்ணிக்கணும், அடுத்து நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நாம் தான் நம்மளை திருத்திக்கணும், நாம் தான் நம்மளை திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி மாற்றி மாற்றி தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொரு சவால் சந்தித்து ஆகணும், அதை சந்தித்தால்தான் தொழில் கரெக்டாக நடக்கும். நம்மளால செஞ்சதெல்லாம் ப்ளஸ்ஸாக போயிட்டு இருந்ததுன்னா நம்ம தொழிலை கரெக்டாக கொண்டு போகவே முடியாது. அந்தந்த இடத்துலையும் வந்து ஏற்றம் இறக்கிறத சந்திச்சு அப்புறம் கொண்டுட்டு போனால் மட்டும்தான் ஒரு நிலையான இடத்துக்கு கொண்டுட்டு போக முடியும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தவங்களும் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அப்படி தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், அப்படி தான் நடந்துக்கிட்டும் இருக்குது.
6: ஓகே ஓகே சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மணிவண்ணன் சார் அவங்களோட வாழ்க்கையில நடந்த சவால்களை எப்படி சமாளிச்சாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: விடுமுறையை கொண்டாட ஏற்காடு செல்லும் பயணிகள் அரசின் விதிமுறைப்படி வாகனங்களை இயக்கி பொதுமக்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவீர். விதிமுறையை மதிப்போம், பாதுகாப்பாக பயணிப்போம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூடவே மணிவண்ணன் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பிரிண்டிங் டிசைன் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க.
2: இப்ப நிறைய பேருக்கு நீங்க இன்விடேஷனும் நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அதுல வந்து ரொம்ப பெஸ்டா இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு நல்ல ஃபீட்பேக் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த அனுபவம் இருந்தா சொல்லுங்க சார்.
3: இந்த விஷயத்துல வந்து உணர்வுபூர்வமா நிறைய அனுபவிச்சிருக்கிற மேடம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப வெளியில இருந்து பண்ணும் போது, இப்ப என் குழந்தைக்கு சொல்ல போனா கோயம்புத்தூர்லயே பிரிண்டிங் வந்து நிறைய டெக்னாலஜி இருக்கு. கோயம்புத்தூர் வளர்ந்தது இது, ஆனா அங்கிருந்து என்கிட்ட வந்து பிரிண்டிங் பண்ணிட்டு போயிருக்காங்க. அங்கிருந்து ஆன்லைன்ல தான், நேர்ல வரல, ஆன்லைன்ல பிரிண்ட் பண்ணி எனக்கு அனுப்பும் போது வந்து என்னன்னா, நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு, பரவாயில்ல, நாங்க இங்க கூட எதிர்பார்க்கல, நீட்டா பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும் போது வந்து என்னன்னா, அந்த இடத்துல தான் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது காசுங்கிறது அடுத்த தாண்டி, சம்பாதிக்கிறங்கிறது அடுத்ததெல்லாம், வருமானம் அதெல்லாம் இல்லை. அந்த அவங்களுக்கு வந்து என் மனசார அவங்க நம்ம நம்பிக்கை கொடுத்தாங்க. அவங்களும் அவங்க மன திருப்திக்கு நம்ம நம்பி செஞ்சு கொடுக்கணும், அவங்க மனசு வருத்தப்படக்கூடாது. அது இல்லாம நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்யறது என்னன்னா, நான் செய்யறது இன்விடேஷன், அது வந்து எல்லாமே ஒரு நல்ல விஷயத்துக்கான விஷயம், ஒருத்தருடைய வாழ்க்கையோட நல்ல விஷயம். அவங்க மனசு வருத்தப்படுற அளவுக்கோ, அவங்க மனசு கஷ்டப்படுற அளவுக்கோ ஒரு வேலையை சொல்ல மாட்டேன், ஒரு வேலையை செஞ்சு தர மாட்டேன். ஒரு வேலை ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆயிடுச்சு, ஸ்டாஃப் தப்பு பண்ணிட்டாங்க, அந்த பத்திரிக்கை ஆகாது, அது சின்ன மிஸ்டேக் தான், அவங்க கையில் எழுதிக்கிறேன் அப்படின்னா கூட, இல்லை வேணாம் நான் புதுசாக ரெடி பண்ணி தரேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த இடத்துல அவங்க அடித்து எழுதினாங்கன்னா கூட அந்த ஒரு மன வருத்தம், அந்த 1000 பத்திரிக்கையும் 1000 பத்திரிக்கையும் வந்து அவங்க அடித்து அடித்து எழுதும் போது என்னன்னா, நம்மளையும் திட்டுவாங்க, அந்த அவங்களுக்கு ஒரு திருப்தியே இல்லாத இருக்கும், அது வந்து அவங்க வாழ்க்கைக்கு நல்லா இல்லாத மாதிரி இருக்கும், எனக்கு வந்து அது தோணும். அதனால அவங்களுக்கு வந்து இல்லை வேணாம் நான் புதுசாக அடித்து தரேன் அப்படின்னு சொல்லி திருப்பியும் புதுசாக கூட அடித்து கொடுத்துருக்கான். அதனால நல்ல விஷயத்துக்கு வருத்தப்படாமல் அவங்க செய்யணும், நம்மளையும் நான் நினைக்கணும், நம்மளை நினச்சி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த விஷயத்தில் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிற மேடம். அதனால தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன்.
2: சூப்பர் சூப்பர் சார். அடுத்தது வந்து 15 வருஷம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம், ஏன்னா ஒரு துறையில வந்து 1 வருஷம் இருக்கிறதே பெருசு. இந்த 15 வருஷத்துல வந்து உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கிறாங்க சார், ஃபேமிலியா இல்ல மத்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க கண்டிப்பா, இல்ல உங்களுக்கு நீங்களே சப்போர்ட்டிவா இருந்திருக்கலாம், அந்த மாதிரி யார் இருக்காங்க அதை பத்தி சொல்லுங்க.
3: இல்லை 15 வருஷங்கிறது வந்து இப்போ இங்கே ப்ரெஸ் வச்சுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதோட அதிகமாக இருக்குங்க மேடம், அதே வந்து எனக்கு பெரிய சவால் தான். ஏன்னா இப்போ இங்கிருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 40 வருஷம் 50 வருஷம் அது மாதிரி 50 வருஷத்துக்கு மேலே அது மாதிரி ப்ரெஸ்காரங்களாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல நாம் வந்து நின்று 15 வருஷம் நிலச்சி கொண்டுட்டு வந்துக்கிறோம், அடுத்த மூமெண்ட்டுக்கு போயிருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சவாலான விஷயம் தான். ஆனால் அதுக்கு வந்து எனக்கு ஃபேமிலியும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி எனக்கு சப்போர்ட்டு நிறையா சப்போர்ட் பண்ணினாங்க. சின்ன அமௌண்ட் விஷயம்னா கூட சரி, நம்ம கையில் எது இருக்காது அந்த டைமில் கூட ஃப்ரெண்ட்ஸும் சரி சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா ஃபேமிலியில் வந்து இல்லாதனால தான் நம்ம அடுத்த தொழிலுக்கு போனோம், ஃபேமிலியில் ஒரு அமௌண்ட் ரீதியாக சப்போர்ட் பண்ண முடியாத இருக்கும் போது கூட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதோட என்னன்னா, எனக்கு அறிமுகம் இல்லாத ஒரு டைம் ரெண்டு பக்கம் ஒரு ரத்த பாசமோ இல்லை லோக் ஃப்ரெண்ட்ஸு பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஏத்தாப்புல ஊர் அப்படிங்கிறத தாண்டி வெளியில் இருந்த ஃப்ரெண்ட்ஸு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, மெயினாக சப்போர்ட் பண்ணாங்க. இப்பயும் வந்து உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த விவாத மாடையெல்லாம் நம்ம மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி ஐயான்னு பேசுவார், அவரு கூட இன்னும் சோர்முகம் சப்போர்ட் பண்ணி பண ரீதியாக வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவரெலாம் வந்து ஒரு டைம் இங்கே பார்த்து பேசுனதோட சரி, நம்ம பேசுனா அந்த நல்ல எண்ணத்துக்கு நம்ம இருக்கிற கேரக்டருக்கு

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல் எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின் முகங்கள்
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே மணிவணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்க எப்படி இந்த பிரிண்டிங் டிசைனிங் துறைக்கு வந்தாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்களோட 15 வருட பயணத்திலிருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயம்னா எதை சொல்லுவீங்க?
4: மேடம், 15 வருஷத்துல தொழில் ரீதியாக அப்படிங்கும் போது நிறைய கற்றுருக்கேன் மேடம். எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தது வந்து இன்னொன்று மெயினாக சொல்லணும்னா, நான் பேரண்ட்ஸை வந்து கண்டிப்பாக இப்பயும் நான் மனப்பூர்வமாக நான் அவங்கள வந்து சொல்லுவேன் மேடம். எனக்கு வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி வந்து ஒரு நல்ல பழக்கத்தை ஒரு ஒழுக்கத்தை இருக்கணும் அப்படின்னு வந்து நிறையா கற்றுக் கொடுத்தாங்க சின்ன வயசுலேருந்து. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்லி சொல்லி அந்த விஷயத்தை வந்து கற்றுக் கொடுத்தாங்க. ஒருத்தர் ஏமாற்றக்கூடாது, திட்ட போய் சொல்லக்கூடாது, அது மாதிரி விஷயத்தை கற்றுக் கொடுத்தது வந்து எனக்கு இந்த 15 வருஷம் அனுபவத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக தெரிஞ்சுது. இந்த 15 வருஷமும் நான் நினச்சி நிற்கிறதுக்கும் அது வந்து மிகப்பெரிய உதாரணம். என்னை அடுத்தவங்க மதிக்கிறதுக்கும் இப்போ இந்த வயசில் என்னை பெரியவங்க எல்லா எத்தனையோ பேருங்க ஸ்கூல்லையோ இல்லை ஹாஸ்பிட்டல்லையோ பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க, வசதியிலையும் சரி வயசுலையும் சரி பெரியவங்க இருக்கிறாங்க. ஒரு சின்ன பையனை மதிக்கிறாங்க. இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எனக்கு வந்து 39 கூட, 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன எந்த வயசில் இருப்போம்னு நினச்சி பாருங்கள். அந்த வயசில் என்னை ஒருத்தர் மதிக்கிறாங்க, ஒரு பெரிய ஆள் மதிக்கிறாங்கன்னா நாம்

0: இருந்த ஒழுக்கத்தில் நாம் இருந்த விஷயத்தில் எனக்கு வந்து அந்த மரியாதை கிடைச்சிது. அந்த மரியாதை வந்து பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணதை விட சொல்லி கொடுத்தாங்க, பணங்கிறது சம்பாதிக்கிறதுக்கு முக்கியம் இல்லை, பணம் நமக்கு முக்கியம் இல்லை, ஒருத்தரோட மதிப்பு மரியாதை நம்ம என்றைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது இப்போவும் இருக்குது, எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். ரோட்டில் யாராவது போனால் வந்தால் கூட, யாராவது தப்பு போனால் கூட, நான் இதுமாரி சொல்லி கொடுத்துருக்கேன். ஏற்றுக்கிறேன், ஏற்றுக்கல அடுத்த பிரச்சனை, நம்மளால் முடிஞ்சு வச்சு சொல்லியிருக்கேன். அதை வந்து தொழிலையும் நான் செஞ்சிட்ருக்கேன். ஒரு மனசார உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து 1100 ஒரு இன்விடேஷன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 100 கழிச்சிட்டு கொடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். அவங்க வந்து சரி 100 கழிச்சு 1000 வாங்கிக்கலாம் நினச்சிட்டு இருப்பேன். இல்லை, அவங்க ஒரு சிலர் வந்து 1100 கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த 100 நான் ரிட்டர்ன் கூட கொடுத்துருக்கேன். ஏன்னா அது மனசுக்கு ஒருத்தாது எனக்கு. ஏன் அவங்க நம்ம சொன்ன வார்த்தைக்கு காப்பாற்றலாங்க, ஒரு வார்த்தை கூட அவங்க மறுப்பு பேசாமல் கொடுத்தாங்க. அவங்களுக்கு இன்னும் 100 நம்ம கம்மியாக கூட கொடுக்கலாம், நம்ம கை காசு போனால் கூட போகலாம், நம்ம அவங்க மதிச்சிட்டாங்க, நம்ம நம்பிட்டாங்க அப்படின்னு அந்த விஷயத்தை செஞ்சுருக்கேன். அதனால தான் இந்த 15 நினைச்சி நிற்கிறேன்.
1: ஓகே, ஓகேங்க சார். சார், இப்போ சில இளைஞர்கள் வந்து என்ன விஷயங்கள் பண்ணலாம், எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணுறது, நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு உங்களோட அனுபவத்துலேருந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க
0: மேடம்? அது மாதிரி இளைஞர்கள் வந்து உண்மையாலுமே நானே வளர்த்துட்ருக்கேன் மேடம். இப்போ நான் இதுக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோ வீடியோவும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ப்ரெஸ்ஸு இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ ஒர்க்கும் ஸ்டுடியோ ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். மேரேஜ் ஆல்பம் ஒர்க்குலாம் மேரேஜ் ஷூட்டுக்கெலாம் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் போயிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து ஒரு 5 அது பண்ணுறதில்ல. அது மாதிரி பண்ணும் போது என்னென்னா, இப்போ அது மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வளர்த்துட்டு இருக்கேன். வளர்த்துட்டு இருக்கேன்னா 0, அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. அப்போ அவங்க வந்து நான் முழுசாக நம்புகிறாங்க, இந்த ஒரு தொழிலில் போகலாம், மணியன்ட்ட போனால் சரி கற்றுக்கலாம் அப்படின்னு வரவங்களை கூட்டிகிட்டு போய் எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கேன். என்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு பையன், நான் தனியாக சொல்லி வைக்கிறேன்னா, அப்போ உடனே நானே என்ன பண்ணேன், தம்பி என்னது எல்லாமே நீயே வச்சுக்கி, நான் ஒன்லி ப்ரெஸ் ஒர்க்கை மட்டும் பார்த்துக்கிறேன், நீ வெளியில் எங்கேயும் போவேன்னா அந்த பக்கத்துலேயே ஒரு இடத்துல வாடகை இருக்குது, அந்த இடத்துல பில்டிங் பக்கத்தில் வாடகை இருந்தது, அந்த வாடகையில் பேசி அங்கேயே வச்சுக்கி அப்படின்னு சொல்லி இப்பயும் வந்து பையன் புகழ் ஸ்டுடியோன்னு சொல்லி நல்லா பண்ணிட்டு தான் இருக்கிறான். என்ன கூட நான் அதிகமாக பண்ணிட்டு இருக்கிறான் ஸ்டுடியோ ஒர்க்கில் நல்லா பண்ணிட்டு இருக்கான். அது இல்லாமல் ஃபோட்டோ வீடியோ ஃபங்க்ஷனுக்கு மட்டும் எடுக்க போகிறதுக்கு ஒரு 5-6 வளர்த்துட்ருக்கேன், அவங்களும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து சொல்ல போனோன்னா அது மாதிரி யாருமே அந்த எண்ணத்தில் இல்லை மேடம். எல்லாருமே வந்து ஒரே பாட்டில் அந்த ஓகன் ஆகிற மாதிரி ஒரு நாளையில் போனோன்னா கொடி சாகணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து சாத்தியமே இல்லாத விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவத்து ரீதியாக கற்றுக்கிட்டா நிறையா சாதிக்கலாம், நிறையா விஷயம் செய்யலாம். அதை யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி போனால் நீங்கள் 50,000 கிடைக்குமா, 100,000 கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு வேலையை இருந்து பொறுமையாக கரெக்டாக செய்யணும்னு நினச்சி செய்ய மாட்டேறாங்க. காசு காசு தான் செய்கிறாங்களே ஒழிய அதை தொழிலை கற்றுக்கணும்னு யாரும் செய்யலை. அதுதான் இப்போ எல்லா தொழிலுக்கும் பெரிய மைனஸே அதுதான். வேலைக்கு வரவங்க அந்த தொழிலை கரெக்டாக செய்யணும்னு யாரும் செய்யவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் அதை செஞ்சாங்கன்னா நிறைய வேலை இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இடத்துல வாழப்பாடியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஆனால் யார் இதை செய்ய மாட்டேங்கிறாங்க. எல்லா கம்பெனிலையும் எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் வேக்கண்டுக்கு ஆள் வேணும்னு கேட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க, போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் யார் போனாலும் ஒரு இடத்த நின்று செய்ய மாட்டேங்கிறாங்க. எல்லாமே வந்து அப்படி பண மோகத்தில் போயிட்டுருக்காங்க. இப்போ எல்லாமே இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு அது மாதிரி ரீல்ஸ் முகத்துலேயே போயிட்டுருக்கிறதுனால இதுக்கு என்னன்னு யாருக்கும் புரியாதவே இருக்கிறாங்க பாதி பேர்.
1: கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களுமே சில பேருக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் சார்.
2: இப்போ அடுத்து கடைசியாக இப்போ ரேடியோ கேட்டுட்ருக்க மக்களுக்கு பொதுவாக சில விஷயங்கள் நீங்கள் சொல்லணும் உங்கள் அனுபவத்துலேருந்துனா என்ன சொல்லுவீங்க?
0: இல்லை பொதுவாக அப்படின்னா மேடம், நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா பேரண்ட்ஸுக்கும் சரி, காமனாக பொதுவான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். பிள்ளைங்க சொல்கிற விஷயத்த நாம் கேட்கக்கூடாது. பெரியவங்க வந்து பிள்ளைங்கக்கிட்ட சொல்லி என்ன வேணும் அப்படின்ட்டு பெரியவங்களுக்கு தான் தெரியும். அந்த விஷயத்த சின்ன பிள்ளைங்கள்டேருந்து காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு வரைக்குமே சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு எல்லாம் காலேஜ் படிக்குது எல்லாம் தெரியுதுன்னு நாம் நினச்சிக்கூடாது. அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயத்த நல்லா பழக்கத்தை சொல்லி கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருக்காக இருந்தாலும் பொய் சொல்கிறதோ ஏமாத்துறதோ அந்த விஷயத்த இல்லாமல் இருந்தாலே பாதி விஷயம் அவங்க நல்ல பையனாக வளரலாம், சமுதாயத்தில் நல்ல பிள்ளையாக இருக்கலாம். அது இல்லாமல் ஒரு நல்ல தொழில் செய்யலாம். ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாலும் மதிப்பாங்க, உண்மை அதுதான். அந்த இடத்துக்கு ஒருத்தர் போனாலும் நீங்கள் எந்த சம்பளம் வாங்கினாலும் மதிப்பாங்க. அந்த விஷயத்தில் பேரண்ட்ஸ் வந்து கரெக்டாக பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்து பிள்ளைங்க இருந்தாங்கன்னா சமுதாயமும் நல்லாயிருக்கும், பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்க, பேரண்ட்ஸும் நல்லா இருப்பாங்க.
1: சூப்பர் சார், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த 1 மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க. நன்றி சார்.
0: ஓகே, தேங்க்யூ மேடம்.
1: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மணிவண்ணன் அவர்கள் அவங்களோட பிரிண்டிங் டிசைன் துறையை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, அதில் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேச வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. மணி ஒன்றாச்சு, எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. உங்கள் கூட பேச நான் சத்யா வந்தாச்சு. என்ன தலைப்பில் சத்யா நம்ம பேச போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதுமே என்று எனக்கு புரியுது. இப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பேர் அதை நோக்கி போயிட்டுருக்கிறதே வெற்றி அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு இலக்கு நோக்கி தான் போயிட்டுருப்பாங்க. பல முயற்சிகள், பல அவமானங்கள், பல கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தாண்டி தாண்டி தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க முன்னேறதுக்கு காரணம் வெற்றி அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு விஷயந்தாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் பல தடவை இந்த ஒரு கேள்வி வந்திருக்கும், என்ன அப்படின்னா, அவனுக்கு லக் இருந்துச்சு அதனால் ஜெயிச்சிட்டான், எவ்வளவு உழைச்சாலும் சரி அதிர்ஷ்டம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது, இப்படி நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க. ஆனால் இது உண்மையிலேயே இருக்குதா? வெற்றியை தீர்மானிக்கிறது என்ன, அதிர்ஷ்டமா இல்லை கடின உழைப்பா? அப்படி நம்ம யோசிச்சோம்னா கண்டிப்பாக கடின உழைப்பு ஒரு வெற்றியை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னா கான்ஸ்டண்ட்டாக அதை விடாமல் விடாமுயற்சியோட ஒவ்வொரு நாளும் அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ரீல்ஸ் போடுறோம்னா ஒரு நாளில் மட்டுமே நமக்கு ரீச் கிடச்சிடாது, ரெண்டு நாள் மூணு நாள் அடுத்தடுத்து போக போக போக நம்ம வந்துட்டு நிறைய ரீல்ஸோ நிறைய வியூஸும் வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரீச் ஆனது கொஞ்சம் கிடைக்கும். அதுக்கு முதல்ல நம்மளுடைய கன்சிஸ்டன்சி, அதாவது விடாமுயற்சியோட விட்டு கொடுக்காம நம்ம பாட்டுக்கு அந்த ரீல்ஸை போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது விஷயம், நம்ம ஒவ்வொரு தடவை போஸ்ட் பண்ணும்போதும் ஏன் அது கம்மியாகுது, டைமிங் இஷ்யூவா இல்லை கண்டென்ட் இஷ்யூவா, எதனால் அது வந்துட்டு மைனஸ் ஆகுது அப்படிங்கிறத அதை

நல்லா அனலைஸ் பண்ணி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம எந்த விஷயத்தை தப்பு பண்ணமோ அந்த விஷயத்தை திரும்ப அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம போட ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக நமக்கான ஒரு ஹூக் கிடைக்கும். அந்த ஹூக் மூலமாக கண்டிப்பாக நம்ம பெரிய அளவில் ரீச் பண்ண முடியும். இது தாங்க கடின உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. இதே ஒரு அதிர்ஷ்டத்தினால ஒரு ரீல்ஸ் வந்துட்டு நிறைய வியூஸ் போகுது அப்படின்னா அடுத்தடுத்து ரீல்ஸ் கண்டிப்பாக அப்படி போகுமான்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி வந்துட்டு சில நேரங்களில் அதிர்ஷ்டத்தை பேஸ் பண்ணியும் சில நேரத்தில் கடின உழைப்பை பேஸ் பண்ணியும் வந்துட்டு நடக்கும். ஆனால் அது நிரந்தரமாக இருக்கிறதுக்கு இது தேவை, அதிர்ஷ்டமா இல்லை கடின உழைப்பா. இதுதாங்க இன்னைக்கான நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பா இருக்குது, வெற்றிக்கு தேவை அதிர்ஷ்டமா இல்லை கடின உழைப்பா அப்படிங்கிறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம்ம கூட நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக முதல் பாடலாகவே ஏஆர் ஆனந்த் என் இஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.

0: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
1: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
0: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
1: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
0: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
1: மருத்துவர்களின்
2: ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்புல இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குது இல்லையா, இது வந்து அதிர்ஷ்டம் மூலமா கிடைக்குதா இல்ல கடின உழைப்பால கிடைக்குதா அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. அந்த வகையில நம்ம கூட அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா?
5: வெற்றிக்கு காரணம் அதிர்ஷ்டமா கடின உழைப்பா. ஒரு செயலோட கடைசி முற்றுங்கிறத அந்த வெற்றி மட்டும்தான், அதில் நம்ம ஜெயிக்கிறோம் இல்லை ரெண்டுமே இருக்கு, தோல்வியும் இருக்கு வெற்றியும் இருக்கு. ஆனால் அதை முழுமைத்துவமாக அந்த செயல் நம்ம எல்லாமே எதிர்பார்க்கறது வெற்றி தானே, அந்த வெற்றி கிட்டணும்னா அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்ப கூடாது. ஒரு அதிர்ஷ்டத்தால் கிடைக்கக்கூடிய வெற்றிங்கிறது உன்னை முழுமைத்துவமான சந்தோஷத்தை கொடுக்கும்னா கண்டிப்பாக கொடுக்காது, அது காலப்போக்கில் உன்னை சலிப்பை ஏற்படுத்துமே ஒழிஞ்சி அதில் உன்னையோட முழு ஆறுதலையோ ஒரு ஆத்மார்த்தமான திருப்தியோ உனக்கு கிடைக்காது. அதே நீ அதுக்கான கடின உழைப்பை கொடுத்து உன்னோட முழுமையும் கொடுத்து அதில் நீ அடையிற வெற்றிக்கு உன் வாழ்நாள் முழுக்க அது ஒரு சந்தோஷத்தை இன்னைக்குமே அது கொடுக்கும். அதே மாதிரி ஒரு வெற்றிக்கு கடின உழைப்பு தான் ரொம்ப முக்கியம். அதிர்ஷ்டம்ங்கிறது யாருக்குமே அவ்வளோ எளிதில் கிடைக்கக்கூடிய பொருள் கிடையாது. ஆனால் அதிர்ஷ்டம் இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்கிறானா அப்படியும் கிடையாது. ஒரு கடின உழைப்பு இல்லாமல் அதிர்ஷ்டமும் உன்னை தேடி வராது. யார் ஒரு விஷயத்துக்கான கடினமாக உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த காலம் நேரம் அதிர்ஷ்டம் எல்லாம் அவனை தேடி வரும். கடினமான உழைப்பு இல்லாதவனுக்கு வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் இருந்துச்சுன்னா அது காலப்போக்கில் அது துரதிருஷ்டமாக தான் மாறுமே ஒழிஞ்சி அது அதிர்ஷ்டமாக இருக்காது. ஒரு கடின உழைப்பை நீ செஞ்சுக்கிட்டே இரு, காலம் ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி வந்து தரும். அந்த அதிர்ஷ்டமும் இந்த கடின உழைப்பும் சேரக்குள்ள உனக்கான வெற்றி நிச்சயமாக கிட்டும். அதே அதிர்ஷ்டத்தால் ஜெயிச்சுட்டான் ஒருத்தன்னா அந்த வெற்றி அவனுக்கு நிரந்தரமாக இருக்கவே இருக்காது. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுங்கிற மாதிரி உன்னோட வெற்றி இன்னொருத்தனுக்கும் சொந்தமாகலாம். அதே கடின உழைப்பால் நீ அடைகிற வெற்றி என்றைக்குமே காலம் முழுக்க உனக்கு மட்டும்தான் சொந்தம். ஏன்னா ஒரு வாட்டி நம்ம வந்து தோல்வியை கண்டுட்டு அதிர்ஷ்டத்தால் ஜெயிச்சுட்டு அடுத்த வாட்டி தோல்வியை கண்டுட்டோம்னா நம்மளால் ஜெயிக்கவே முடியாது அடுத்த வாட்டி. இதே ஒருத்தன் கடின உழைப்பால் ஜெயிக்கிற வெற்றிங்கிறது அவன் தோத்தாலும் அடுத்த முறை அவன் தோற்றாலும் ஏற்கனவே அவன் பூஜ்ஜியத்திலிருந்து தான் தொடங்கியிருக்கான், திருப்பி அவன் பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, கண்டிப்பாக அவன் அடுத்த வெற்றியும் அடைவான். அதனால் கடின உழைப்பு அதனால் வரக்கூடிய அதிர்ஷ்டமே உன்னை உயர்த்தும்.
4: குழந்தையப்பன் ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது கடின உழைப்பு அதுதான் வந்துட்டு உங்களை உயர்த்தும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப்பு போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம்தான் நமக்கான மூச்சுக்காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: நடக்க போகுது. இங்க 30 நிமிஷத்துக்கு

0: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
1: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
0: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
2: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம்குறள் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம்குறள் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக என்ன இருக்குது அப்படின்னா, வெற்றி அப்படிங்கிறதுக்கு தேவை அதிர்ஷ்டமா இல்லை கடின உழைப்பா அப்படிங்கிறத இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம். வணக்கம் பட்டி. வணக்கம், சொல்லுங்க பட்டி, உங்களோட கருத்துக்கள்.
5: வெற்றி என்பது கடின உழைப்பால கிடைக்கிற ஒரு சாதனை தான் வெற்றி. அந்த வெற்றிக்கு நாம வந்து கடின உழைப்பு கொடுக்கணும். இப்ப பிள்ளைங்க பரீட்சையில பாஸ் பண்றீங்க, இப்ப மார்க் மாதிரி எடுத்து சொல்ற போதுன்னா என்ன அர்த்தம்? அது கடின உழைப்பு தான் காரணம். கடின படிப்பு படித்ததுனாலதான் அவ்வளவு மார்க் எடுக்க முடியும். அதே மாதிரிதான் ஒரு இப்ப நம்ம வாரத்தி எல்லாம் எடுத்துட்டாங்க, அரசெல்லாம் இருந்தாரு, அப்ப செம்மல் இந்த மாதிரி எல்லாம் ஒரு வெற்றிக்கு வருதுன்னா அவர் கஷ்டப்பட்டாரு. அங்க போய் செக்குறதுன்னா சும்மாவா? இந்த யுத்தத்தினாலதான் அவருக்கு அந்த பேரு புகழ் எல்லாம் நிலைச்சு நின்னது. கடின உழைப்பதுதான் அந்த புகழ் வந்து நிலைச்சு நிற்கும். நம்ம அதிர்ஷ்டத்துல வர்றதெல்லாம் நினைச்சு நிற்காது, எப்படி வந்ததோ அப்படியே போயிடும். ஆனா கடின உழைப்பு தான் நிலையா நிற்கும். நமக்கும் நம்ம நம்ம படிப்புக்கு நல்ல நம்ம தொழிலுக்கு நம்ம பின்னாடி வர சந்ததிகளுக்கு எல்லாமே நம்ம கடின உழைப்பா இருந்தா தான் அது குழந்தைங்களுக்கும் பயன்படும். நம்ம அதிர்ஷ்டத்தை நினைச்சு தந்தா குழந்தைங்களுக்கு கூட பயன்படாது. அதனால கடுமையா உழைக்கணும்னு என்னோட கருத்து தண்ணி.
4: ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு படி, ரொம்ப நன்றி பாட்டி.
5: நன்றி நன்றி நன்றி.
4: ருக்மணி பாட்டி ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது கடின உழைப்பு தான் வெற்றிக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததா சாரு முரளியன் பிஎஸ்பியோடைய காம்போவில் எம்மா எம்மா சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: என்ன பிரியா, எப்பயுமே நோட்டீஸ் போர்டுல கிரிக்கெட், வாலிபால் காம்படிஷன் பத்தி தான் போடுவாங்க, இப்ப குக்கிங் காம்படிஷன் பத்தி போட்டிருக்காங்க.
6: எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம்பா, நம்ம போய் என்ன பண்ண போறோம்?
5: அது உனக்கு, எனக்கு இல்ல.
6: ஏ ஆமா, இல்ல நீ கலந்துக்கலாம். சரி, எங்க, எப்ப நடக்குது?
5: பிரியா, PAS ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் இந்த இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026 May 27 புதன்கிழமை நம்ம சோனா காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா காக்காபாளையத்துல தான் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயா. இந்த காம்படிஷன்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 7010535989 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கணுமா. அது மட்டும் இல்லாம இந்த ஈவெண்ட்டுக்கு சோனா எஃப்எம் தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க.
6: சூப்பர், சென்றுவா ஸ்வேதா, வென்றுவா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, வெற்றிக்கு மிக முக்கியமான தேவை அதிர்ஷ்டமா இல்லை கடின உழைப்பா அப்படிங்கிறத இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேங்க.
1: வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க அண்ணா, உங்களோட கருத்து.
2: வணக்கம் வணக்கம். வெற்றிக்கு தேவை வந்து கடின உழைப்பு
1: தான்.
2: மற்றபடி பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் என்பது நிலையற்றது. கடின உழைப்பு, விடாமுயற்சி இருக்கணும், பொறுமையா இருக்கணும். கண்டிப்பா நம்ம அப்படி இருந்து நம்ம தொடர்ந்து நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருந்தோமா கண்டிப்பா வெற்றி கண்டிப்பா உண்டு.
1: சூப்பர்ண்ணா, சூப்பர். ரொம்ப சூப்பராக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.
2: நன்றி.
1: மாணிக்கவேல் அண்ணா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கடின உழைப்பால் தான் வரும், அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவரோட கருத்துல பகிர்ந்துக்கிட்டாரு. இப்போ ஒரு சில பேருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நல்ல வாய்ப்புகள் எல்லாமே கிடைச்சிருக்கும். சில பேருக்கு நல்ல குடும்பம், சில பேருக்கு நல்ல நண்பர்கள், சில பேருக்கு சரியான நேரத்தில் சரியான சந்தர்ப்பம், இது எல்லாமே வந்துட்டு கரெக்டாக அமைஞ்சிருக்கும். அவங்களுக்கு லக்கு இருக்குப்பா அப்படி மாதிரி சொல்லுவோம். ஆனால் ஒரு விஷயம் கவனித்து பார்த்துக்கோங்க, அதிர்ஷ்டம் வாய்ப்பை மட்டும் தரது கிடையாது, வாய்ப்பை மட்டும்தான் தந்துட்டு போகுமே தவிர அதை பிடிச்சு வைக்கக்கூடிய அந்த வெற்றியாக மாத்துறது மனிதருடைய உழைப்பில் தான் இருக்குது. இப்போது வந்துட்டு ஒரு நல்ல பெரிய கம்பெனியில் வந்துட்டு உனக்கு ஒரு வேலை, பெரிய வேலையை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ஷ்டம் வருதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஒரு 40,000 சம்பளத்தை வந்துட்டு வேலை வாங்குறோம் அப்படின்னா கூட அந்த 40,000 சம்பளத்துக்கு வேலையை வாங்கிட்டு அந்த வேலையை நம்ம காப்பாற்றணும், அதில் வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம கொண்டு போகணும், அங்கே நம்மளோட கடின உழைப்பை கொடுக்கணும், அப்போ தான் அந்த வேலை நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக நிற்கும். இது தாங்க இந்த உண்மையுடைய அந்த வெளிப்படை தன்மை அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி உங்களோட கருத்துக்குமே பகிர்ந்துக்குவாங்க 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக இது எங்க செலஞ்சில அப்படிங்கிற இந்த பாட்டுக்கு ரொம்ப சூப்பராகவே வந்து வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: கழிவுகள் எப்போதும் ரீசைக்கிள் செய்யக்கூடிய கழிவுகள், அதை குப்பையில் இட வேண்டாம். பாதுகாப்பான முறையில் கையாளுங்கள். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான தலைப்பை நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப தேவை அதிர்ஷ்டமா இல்ல கடின உழைப்பா அப்படிங்கறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. அந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க அண்ணா, உங்களோட கருத்துக்கள்.
3: இன்னொரு தலைப்பு சொல்லுங்கப்பா.
2: ஆனா வெற்றிக்கு தேவை அதிர்ஷ்டமா இல்ல கடின உழைப்பா?
3: என்ன பொறுத்த வரைக்கும் நிச்சயமா கடின உழைப்பு அப்படிங்கறதுதான்ப்பா தேவை. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வெற்றி பெற்றவர்கள் எல்லாமே அதிர்ஷ்டத்தால வெற்றி பெற்றிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. கடின உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த போட்டுதான் ஃபுல்லா வெற்றி அப்படிங்கறது கிட்டி இருக்கு. யோசிச்சு பாருங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் அந்த குண்ட பல்பு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அது அதிர்ஷ்டத்தினால இல்ல, கடின உழைப்பினாலதான். ரஜினி முகமது அவர்கள் ரொம்ப சூப்பரா ஒரு இடத்தையே கான்க்ளேர் பண்ணிருக்கிறாரு. அது வந்து பல முறை முயற்சி செய்து அவர் கடின உழைப்பு போட்டதுனாலதான் அவருக்கு வெற்றி அப்படிங்கிற விஷயம் கிடைச்சிருக்கு. சோ எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது மனிதர்களுக்கு வெற்றி அப்படிங்கறது ரிஃப்ளெக்டட் கிடைக்கிறது இல்லப்பா, ரேதர் அவங்க கடினமான உழைப்பு போட்டு முயற்சி செஞ்சு அதன் பிறகுதான் வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கறத பெற்றிருக்கிறாங்க. அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது மனிதர்கள் ஃபுல் எஃபோர்ட் போடுறது அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பிரச்சனை வருது, அதை எப்படி அணுகுறாங்க, ஒரு விஷயம் இருக்கு, அதை எப்படி டேக்கிள் பண்றாங்க, இதெல்லாம் வச்சுதான் அவங்களுடைய வெற்றி அப்படிங்கறதே வாழ்க்கையில இருக்கு. அதிர்ஷ்டம் கடின உழைப்பாளர்களுக்கு தானாகவே ஒட்டி கொள்ளும். அதிர்ஷ்டத்தை நம்பி கடின உழைப்பு போடாம இருக்கிறவங்க வாழ்க்கையில சிலாகித்ததாக இல்ல. ஆனா கடின உழைப்பு போடுறவங்க முக்கவாசி பேருக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட வருது. அதிர்ஷ்டம் வந்து சப்போர்ட்டிவ் சிஸ்டமா இருக்குமே தவிர்த்து கடின உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் மாத்திரம்தான் மனிதனை அடுத்த படிநிலைக்கு இட்டு செல்லும்பா, இல்லையா?
2: கண்டிப்பா. ரொம்ப சூப்பராக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.
3: தேங்க்யூப்பா. பை பை.
2: சந்திரசேகரண்ணா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போ நம்மளோட நேயர்கள் எல்லாரும் சொன்னதை போ பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்குமே தோன்றது என்னன்னா, கண்டிப்பாக நம்மளுடைய வெற்றி, நம்மளோட வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக கடின உழைப்பு மட்டும்தான் முக்கியம். ஸோ இந்த ஒரு தகவலோட நான் இங்கேருந்து கிளம்புறேன். நாளைக்கு இன்னும் ஒரு புது தலைப்பில் உங்களை வந்து மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பயனர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க உங்க கூட இன்றும் நலமுடன் நிகழ்ச்சியில. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மதிய நேரத்தில் உங்க கூட பேசுறதுல எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி, ஆனந்தம், பேரானந்தம் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியாவும் இருக்கு. நாம ரொம்ப மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருந்தாலே நம்ம ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு, இன்னைக்கு முதல் விஷயமா நம்ம எதிர்பார்க்குற ஒன்று என்ன அப்படின்னா, நமக்கு ஞாபக சக்தி ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்போம். அதாவது ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து மறந்துருப்போம், ஐயோ மறந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப நேரம் குழப்பத்திலே இருப்போம். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கரெக்டான ஒரு சூப்பரான ஒரு ஞாபக சக்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்போம். நினச்ச உடனே பட்டு ஞாபகத்தில் வரணும், இதையும் மறக்கவே கூடாது, அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்போம். அதுக்கு நாம் சில உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்றது மூலயமா நம்மளுடைய மூளை செயல்திறனை நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும், நம்மளுடைய ஞாபக சக்தி ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட உணவுகளை தான் நான் வந்து சொல்ல போறேன் இன்னைக்கு முதல் விஷயமா. என்ன உணவுகள் நாகராஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை சொல்றதுக்கு முன்னாடி மூளை சிறப்பாக வேலை செய்யணும். அதுக்கு நாம் வந்து உணவுகள் சாப்பிட்றது மட்டுமே இல்லாமல் யோகாசனங்கள், அதுக்கப்புறம் தியானம், அதுவுமே ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதோட ஆரோக்கியமான உணவு பழக்கமும் முக்கியமாக இருக்குது. ஆரோக்கியமான உணவுகள் இல்லாமல் தியானம் யோகாசனம் மட்டுமே போதாது. அதே மாதிரி ஆரோக்கியமான உணவு பழக்கத்தோட யோகாசனம் தியானம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. உடலோட ஒவ்வொரு உறுப்புகளுடைய பராமரிப்புக்காகவும் அயராது உழைக்கிற ஒரு உறுப்பு தான் மூளை அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம வந்து பத்திரமாக பார்த்துக்கிறது, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அதில் முதல்ல இருக்கிறது என்ன அப்படின்னா, பர்பிள் முட்டைக்கோஸ். வழக்கமாக வெளிர் பச்சை நிற முட்டைக்கோஸ் தான் அதிகமாக வந்து நம்ம சாப்பிடுவோம். அதிலும் நிறைய சத்துக்கள் வந்துருக்கு, ஆனால் அதை விட பர்பிள் நிற முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். பர்பிள் நிற முட்டைக்கோஸில் ஆந்தோசியன்கள் வந்து இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் பிற சேர்மங்களும் வந்து அதிகமாக இருக்குது. இதில் இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் பார்த்திங்க அப்படின்னா, மூளை செல்களில் ஏற்படுற அழுத்தம் அதுக்கப்புறம் சேதங்களை குறைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் பர்பிள் முட்டைக்கோஸை நீங்கள் கிடைச்சா வாங்கி சாப்பிடலாம். அடுத்துதான் ப்ளூபெரி, அதுக்கப்புறம் பிளாக்பெரி, இந்த பழங்களை சாப்பிடலாம். பொதுவாக பெர்ரி பழங்களை ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து நிறைஞ்சிருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அதில் குறிப்பாக பிளாக், அதுக்கப்புறம் ப்ளூபெரி பழங்களை தினசரி உணவில் நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து இருக்கிறதுனால இது மூளையோட ஆரோக்கியத்தை

மேம்படுத்தி அறிவாற்றலோடு செயல்படுறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ப்ளம்ஸ், அதுக்கப்புறம் நாவப்பழம், இதை வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வைட்டமின்களும் ஆற்றல் வாய்ந்த ஊட்டச்சத்துக்களும் வந்து நிறைஞ்சிருக்குது. இது மூளையோட ஆரோக்கியத்துக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஊட்டச்சத்துக்களை வந்து தருது. வயசாகும்போது ஏற்படுற மூளை செல்களுடைய சேதத்தை தடுக்க இது உதவி செய்யுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஊதா நிற கத்திரிக்காய். கத்திரிக்காயில் பச்சை நிற கத்திரிக்காய், வரி கத்திரிக்காய், நீல கத்திரிக்காய் அப்படின்னு நிறைய வகைகள் வந்து இருக்குது. அதில் நீல நிற கத்திரிக்காயில் ஆந்தோசயின்கள் வந்து இருக்குது. இதில் ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து இருக்குது. அதனால் அதிகமாக இதை வந்து சாப்பிட்றது நம்மளுடைய மூளை செயல்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஒரு காய் பழங்களில் நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது உங்களுடைய மூளை செயல்பாடு, ஞாபகத்திறன் அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயினூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663333.

என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நன்றி.

0: நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியத்தை பற்றி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கோம். இப்போ வந்து அப்படியே லைட்டாக அப்பப்போ மழையெல்லாம் வந்தாலும் இன்னும் ஒரு சில நாட்களுக்கு அந்த வெயிலோட தாக்கம் அப்படின்றது இருக்கும். அப்படியே கொஞ்ச நாளில் அப்படியே மழையெல்லாம் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஆனால் ஃபுல் லைட்டான வெயில் இருக்கு இல்லைங்களா, இந்த வெயிலே நம்ம எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கோம். அதுவும் குறிப்பாக நிறைய பேருக்கு வந்து அந்த பனி காலத்தில், குளிர்காலத்தில், நார்மல் மழைக்காலத்தில் கூட ரொம்ப பாடி வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கும். அதற்காக வந்து அவங்களுக்கு ரீசன் தெரியாது. ஆனால் இப்படி அந்த குளிர்காலத்தில், பனிக்காலத்தில், மழைக்காலத்தில் ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த வெயக்காலத்தில் எந்த அளவுக்கு வந்து பாடி ஹீட் அதிகமாக இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து உடல்நல பிரச்சனைகள்லாம் கூட அந்த வெயில்னால் நிறைய வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதை பற்றி நம்ம வந்து மருத்துவர் இணைஞ்சிருக்கிறாங்க, அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். சார் சார் பொதுவாக குளிர்காலத்தில் கூட அந்த ஹீட் அதிகமாக இருக்கிறவங்க இந்த வெயக்காலத்தில் அவங்களுடைய அந்த ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை அவங்க வந்து கடைபிடிக்கலாங்க சார்?
3: ரீஹைட்ரேட் பண்ணுங்கள், ஹைட்ரேஷன். நீங்கள் தண்ணி எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு சேஃபாக இருப்பீங்க. அவாய்ட் சன் எக்ஸ்போஷர். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வெயிலில் போகிறத தவிர்த்துருங்க. அப்படியே போகணும் அப்படின்னாலும் டைம் வந்து மார்னிங் 6-10 ஈவினிங் 4-4 மேலே முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கோங்க. இல்லை இன்பிட்வீன் நான் போகணும் அப்படின்னா பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி கேப்போ குடையோ மாஸ்கோ அந்த மாதிரி இது பண்ணுங்கள். இந்த மாதிரி டைமில் ஃப்ரீக்வெண்ட்டாக ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப நேரம் வந்து வெயிலில் வந்து இது பண்ணாதீங்க. சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப டைட் ஃபிட்டட் கிளாத் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. லூஸ் ஃபிட்டட் கிளாத், லைட் கலர் கிளாத்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள்.
2: மருத்துவர் ஜவஹர் சார் நம்ம கூட இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது இந்த வெயிலில் அதே மாதிரி தான், தண்ணீர் தான் அதிகமாக குடிக்கணும், வெயிலில் வந்து வெளியே போகக்கூடாது, இதை தவிர வேறு மெத்தட் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பகிர்ந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நம்ம ஆரோக்கியத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலி என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நிறம்தான் நமக்கான மூச்சு காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதா. பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான். வரமே 29 மதியம்.

0: கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த இவெண்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க உங்க கூட. இன்னைக்கு ஆரோக்கியத்தை பத்தி பல விஷயங்கள் நம்ம வந்து பேசிட்டே இருக்கோம். தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா இந்த நேரத்துல மனமே நலமாவல நிறைய விஷயங்களை, மனம் நலம் சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து பேசுவோம். அப்படி ஒரு குறைபாடு புலிமையா நெர்வோஸா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதற்கு வந்து என்ன ஒரு தமிழில் வந்து பேர் இருக்குது அப்படின்னா, அதிகமாக உண்டு வாந்தி எடுக்கும் மனநோய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் இதற்கு வந்து பேருங்க. அதற்கப்புறம் உண்ணல் மற்றும் தூய்மைப்படுத்துதல் குறைபாடு அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. இது யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அனோரெக்ஸியா அப்படின்றத நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. நம்ம நேற்று கூட வந்து பேசணும். இது தீவிரமான உணவு சார்ந்த ஒரு மனநல பாதிப்பு. அதே மாதிரி தான் இதுவும் ஒரு பாதிப்பு, ஈட்டிங் டிசார்டர் தான். ஆனால் அனோரெக்ஸியாவை போல் உணவை வந்து முற்றிலுமாக தவிர்க்கிறது இல்லைங்க. மாறாக அவங்கள அறியாமலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிக அளவிலான உணவை, இப்போ ஒரு ஹாஃப் அன் அவரில் வந்து ஒரு ஒரு குவாலிட்டி உணவை வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புலிமையாக நெர்வோஸாக இருக்கிறவங்க ஒரு 10 நிமிஷத்தில் அரை மணி நேரம் சாப்பிட வேண்டியதை ஃபுல்லாக சாப்பிட்டு இதனால் ஏதாவது பாதிப்பு வந்துடுமோ, உடலடை அதிகமாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு வாமிட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களாம். ஸோ இதுதான் இந்த டிசார்டரோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இவங்க தீவிரமான டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்களாம். உடலடையை எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமான டயட், அதே மாதிரி அதிகமாக சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் மன அழுத்தத்துக்குள்ளார போயிடுவாங்க. அதை எப்படியாவது நம்ம வந்து கம்மி பண்ணிடணும், எப்படியாவது வந்து உடலடையை குறைச்சிடணும் அப்படின்ட்டு குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு வரும். ஐயோ இவ்வளோ சாப்பிட்டுமே, இவ்வளோ சாப்பிட்டுட்டுமே அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு சாப்பிட்ணுன்னு அவ்வளோ ஒரு ஆசை வந்து இருக்கும். இதற்கான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தா, சாப்பிட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வாமிட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. தனிமையில் யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக சாப்பிட்டுட்ருப்பாங்க. உடல் எடையை பற்றியே எப்போதும் அவங்க கவலையில் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி யார்கிட்ட பேசினாலும் உடல் எடை பற்றியே வந்து பேசுவாங்க. இதெல்லாம் நார்மலான ஒரு விஷயம்தான். ஆனால் இதுக்கான ஒரு பேரும் வந்திருக்கு, இந்த ஒரு பிரச்சனைக்கான ஒரு பேரும், அவ்வளோதான். மற்றபடி இதை வந்து நார்மலாக இதிலேருந்து வெளியே வந்துட முடியும் ஒருத்தரால. இந்த மாதிரி அறிகுறிகள் யாருக்காவது இருந்தது அப்படின்னா அவங்க வந்து மனநல மருத்துவரை அணுகி அதற்கான ஆலோசனைகளை பெறலாம், ஈஸியாக இதிலேருந்து வெளியே வந்துடலாம். இந்த ஒரு விஷயத்தங்களை தொடர்ந்து நிறைய விஷயங்களை நம்ம ஆரோக்கியத்தை பற்றி பேசலாம். இப்போ 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: போக்குவரத்து நெரிசலின் போது ஒலிப்பானை அதிக ஒளியுடன் தொடர்ச்சியாக எழுப்பாதீர். இயற்கையை வளர்ப்போம், அமைதியான உலகை படைப்போம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் சோனா FM 107.8.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நம்ம நிலை எனக்கு அனுப்புங்க. தொடர்ந்து நம்மளுடைய என்றும் நலமுடன் நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருந்துட்டு பல ஆரோக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் நம்ம கூட வந்து ஒரு அக்கா இணைஞ்சிருக்காங்க. அக்கா வணக்கம். அக்கா, அக்கா உங்கள் பேருக்கா?
7: என் பேர் ராஜேஸ்வரி.
6: ராஜேஸ்வரி அக்கா நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்காங்க. அக்கா, இன்றைய காலகட்டத்தில் அந்த உடல் சூடு அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குக்கா, அதுக்கு என்ன மாதிரியான உணவு முறைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாங்க்கா? அதாவது குழந்தைகள் பெரியவங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணலாங்க்கா?
7: உடல் சூட்டை குறைக்கணும்னா விளக்கண்ணையை தொப்புள்ள வைப்போம் குழந்தைங்களுக்கு, அப்புறம் பெரியவங்களுக்கு கத்தாழை சாப்பிடுவோம். கத்தாழையே வெறும் வயிற்றுல காலையில் சாப்பிடுவோம்.
6: சங்ககிரியிலேருந்து ராஜேஸ்வரி அக்கா வந்து சொன்ன மாதிரி, பெரியவங்களாக இருந்தால் கத்தாழை வந்து சாப்பிட்லாம், குழந்தைங்க சின்ன குழந்தைங்களுக்கு வந்து உடல் ஹீட்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த தொப்புளில் வந்து எண்ணெய் வைக்கலாம், விளக்கண்ணெய். கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். அக்கா, தொடர்ந்து இந்த உடல் ஹீட் அப்படின்றது, அதாவது உடல் வெப்பம் அப்படின்றது எந்த ஒரு காரணத்தினால வருதுங்கக்கா?
7: அது உடம்பு டெம்பரேச்சர் ஒவ்வொருத்தருக்கும் மாறும். எல்லாத்து மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஹீட்டாக இருக்கும். ரொம்ப ஹீட்டாக இருக்கிறவங்க கத்தாழை சாப்பிட்லாம், வெறும் வயிற்றுல சாப்பிட்டா கொஞ்சம் ஹீட் குறையும். அப்புறம் தலையில் டெய்லியும் தேங்காய் தலைக்கு நைட்டு தூங்குறப்ப தொப்புளில் வைக்கணும், கொஞ்சம் வச்சா குறைஞ்சிரும்.
6: ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ராஜேஸ்வரி அக்கா நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வந்து உடல் வெப்பம் அதிகமாக இருந்துச்சு, அதுவும் இந்த வந்து ஹீட் சமயத்தில் பெரியவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, நிறைய இடங்களுக்கு வந்து வேலைக்கு போவாங்க காலேஜ் பசங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க. இந்த ஒரு சமயத்தில் அந்த பாடி ஹீட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏற்கனவே வந்து வெயில் அடிக்குது, இந்த ஒரு தருணத்தை வந்து நம்ம சமாளிக்க, இந்த ஒரு வெயிலை வந்து நம்ம சமாளிக்க, வெப்பத்தை சமாளிக்க அதிகமாக நம்ம வந்து தண்ணீர் குடிக்கலாம். குறைஞ்சது 8-10 கிளாஸ் தண்ணீர் வரைக்கும் நம்ம வந்து குடிக்கலாம். இளநீர், எலுமிச்சை சாறு, இது வந்து அதிகமாக நம்ம வந்து இந்த ஒரு வெய காலத்தில் உணவுகள் இருக்குமா

நம்ம வந்து பார்த்துக்கணும். அடுத்ததாக குளிர்ச்சியான உணவுகள், வெள்ளரி, தர்பூசணி, முலாம்பழம், இந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். தயிர், மோர், இந்த மாதிரி பானங்களையும் அதிகமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி தினசரி நம்ம வந்து உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, யோகா இந்த மாதிரி நம்ம வந்து செய்யும்போது நம்மளுடைய உடல் வெப்பம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அதிகமாக வேர்வை வர பயிற்சிகளை வந்து நம்ம தவிர்க்கலாம். ரொம்ப லைட்டான பயிற்சிகளை இந்த வயகாலத்தில் நம்ம வந்து மேற்கொள்ளலாம். கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்காக. பாடலை கேட்டு வந்துருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு மனசை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசுவோம். அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிட்டே இருக்கோம். அப்படி சம்மர் அஃபெக்டிவ் டிஸார்டர் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துருக்குங்க. சம்மர் SAD அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது கோடைக்கால பருவ மன அழுத்த கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு விரிவாக ஒரு விளக்கம் வந்து கொடுக்கலாம். பொதுவாக இந்த வயகாலத்தில் ஏப்ரல்லிருந்து ஆகஸ்ட் வரைக்கும் அதிக வெப்பம், நீண்ட பகல் நேர வெப்பம் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். நிறைய அறிகுறிகள்லாம் கூட வரும். இந்த ஒரு டைமில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இரிட்டேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாகும். அந்த வெப்பத்தினால ஒரு பேருந்தில் போயிட்டு உக்காந்தோம் அப்படின்னா அந்த ஹீட்னால் அந்த பேருந்து எப்படா புறப்படும், அப்படியே வேர்வை ரொம்ப ரொம்ப அதிகமாயிரும். இதனால் அதிக எரிச்சல், பதட்டம், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இரவு நேரத்தில் தூக்கம் வராது, உணவோட விருப்பம் வந்து குறையிறது, மனச்சோர்வு, இதெல்லாமே வந்து ஒரு அறிகுறியாக வந்து இருக்குங்க. இதை தான் வந்து சம்மர் SAD சீசனல் அஃபெக்டிவ் டிஸார்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம்தான். அதாவது நமக்கு வந்து சின்ன அறிகுறிகள்லாம் வந்து இருக்கும், மனச்சோர்வு, அதுக்கப்புறம் ரொம்ப கவலையாக இருக்கிறது, எரிச்சல், இரிட்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது, கோபம் ரொம்ப சீக்கிரமாக வருது. இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப அமைதியாக இருப்போம். இந்த வெயிலெலாம் யாராவது அந்த பஸ்லலாம் வந்து ரொம்ப அப்படியே ஒரு ரஷ்ஷாக இருக்கிறப்ப, அப்படியே காற்றே வராதப்போ யாராச்சும் நமக்கு வந்து ஒரு கோபப்படுத்திட்டாங்க அப்படின்னா உடனே வந்து நம்ம இரிட்டேஷன் ஆயிடுவோம். அதே மாதிரி மன அமைதியெலாம் வந்து இருக்காது. அதனால தான் இதோட அறிகுறியாக இந்த ஒரு விஷயங்கள் வந்து இருக்குங்க. தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா இதற்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று அதிக வெப்பம், அதிக சூடு நம்ம உடலோட நரம்பு அமைப்பை வந்து பாதித்து நமக்கு வந்து மன அழுத்தத்தை வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி தூக்க சுழற்சி மாற்றம், நீண்ட பகல் நேரம் காரணமாக உடலோட அந்த பயாலஜிக்கல் கிளாக் அது வந்து குழப்பம் அடைஞ்சு நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்து வரலாம். ஹார்மோன் மாற்றங்கள்னால இந்த ஒரு பிரச்சனைகள் வரலாம். மெலோட்டோனின், செரோட்டோனின் இது வந்து சரியாக சுரக்கலை அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனைகள் வந்து வரலாம். அதே மாதிரி நமக்கு வந்து மனநல பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும் இந்த ஒரு டைமில் பார்த்திங்க அப்படின்னா அது அதிகமாகும் இந்த வெயில்னால். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் பெண்களுக்கு அதிகமாக வரலாம், யங்ஸ்டர்ஸ்க்கு அதிகமாக வரலாம், வயதானவங்களுக்கு அதிகமாக வந்து வரலாம், அதிகமாக மனம் நலம் சார்ந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு அதிகமாக வரலாம், தூக்க பிரச்சனை இருக்கவங்களுக்கு அதிகமாக வரலாம், அதிகமாக வெப்பமான இடங்களில் இருக்கவங்களுக்கு வரலாம். ஸோ இதே ஒரு சாதாரண ஒரு விஷயம், நார்மலாக நம்ம வந்து மைண்ட் செட்டை சரியாக வச்சுக்கிட்டாலே இந்த ஒரு பிரச்சனைகள்லேருந்து வெளிவர முடியும். இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த இன்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி நேயர்களே.
2: வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா FM வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: உங்க எல்லாருக்கும் இந்த ஒரு பயம் இருந்திருக்கா, நம்மளை பத்தி இந்த 4 பேர் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தாலே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க என்னைக்காவது பண்ணாம இருந்திருக்கீங்களா? அதை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச இணைஞ்சிருக்கிறது நான் ராஜ்குமார் நேரடி. எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து ஒரு 4 பேர் இருப்பாங்க, நம்ம சொந்தக்காரங்களா இருக்கட்டும் இல்ல நமக்கு பிடிக்காதவங்களா இருக்கட்டும். நமக்கு நம்ம ஒரு விஷயம் புதுசா பண்றோம் அப்படின் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது இவங்க பண்ணலாமா, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் நம்ம ஊருக்கு செட் ஆகுமா, நீங்க இந்த டிரெஸ் எல்லாம் போடக்கூடாது, இப்படிதான் நீங்க இருக்கணும் அப்படின்ற வரைமுறையோடய இருக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா கிட்டயா இருக்கட்டும் இல்ல வேற யாருக்கிட்டையாவது சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கே வந்து ஒரு மாதிரி பயம் அப்படின்னு வர ஆரம்பிச்சிடும். அதனாலே நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா வந்து மறந்துருவோம் அப்படின்றதையும் தாண்டி இவங்க இப்படி சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம அதை விட்டுடுவோம். இது வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய பேத்துக்கு இருக்க ஆரம்பிக்குது. இது உங்களுக்கு இருக்கா அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. அதுவும் பெண்களுக்கு இருக்கா, ஏன்னா மேக்ஸிமம் பெண்களுடைய வாழ்க்கையில தான் இந்த மாதிரியான சவால்கள்லாம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். அவங்க ஏதாவது பிடிச்ச விஷயத்த பண்றாங்க இல்ல பிடிச்ச வேலைக்கு போகணும் நினைக்கிறாங்க, பிடிச்ச துணியை போடணும் நினைக்கிறாங்க அப்படின்னும் போது இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுமா, நம்ம ஊருக்கு செட் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரதுனால என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாம விட்டுறாங்க. இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த யாரோ ஒரு 4 பேர் ஏதாவது தப்பா சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக நீங்க விட்டுருக்கீங்களா அப்படின்றதான் என்ன கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம 9787770178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கிட்ட உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஃபேமிலி சைட்ல இருக்கக்கூடியவங்களாம் வந்து ஏதாவது சொல்ல ஆரம்பிப்பாங்க, ஏன் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, பொண்ணுனா வந்து உட்காரனா உட்கார ஆரம்பிக்கணும், உங்க திருமணத்துக்கு அப்புறமேட்டு இப்படிதான் இருக்கணும், சிரிச்சு பேசக்கூடாது, குடும்பத்துல சண்டைகள் வருது அப்படின்னும் போது அது அப்பா அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் போக ஆரம்பிக்கணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்க ஆரம்பிக்கணும், வீட்டுல வந்து கஷ்டமா இருந்தாலும் சரி எந்த விதமா இருந்தாலும் பிரச்சனையா இருந்தாலும் சரி வெளியில யார்ட்டையும் சொல்லிக்க கூடாது, மனசுக்குள்ளே வச்சுக்கணும். நமக்கு கஷ்டம் அப்படின்றது 1000 இருக்கதான் செய்யும், ஆனா அது எல்லாத்தையும் வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அழுகக்கூடாது, அழுகிறது வந்து வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது, அதிகமா சிரிக்க கூடாது, இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்கு இல்லையா, இது பெண்களை சுத்தி சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்க ஆரம்பிக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் அப்படியே திரும்பி பாருங்க, வெளியில வந்து எவ்வளவு துறையில என்னென்ன சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில கூட நம்ம லேச லேச நிகழ்ச்சியில கூட நிறைய சாதனை பெண்களை ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படி சாதனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெண்களை ஒரு பக்கம் நம்ம பேசிட்டு இருந்தாலும் இன்னும் ஒரு பக்கம் ஏதாவது ஒரு பெண்கள் நம்ம ஊர்ல நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பக்கத்தூர்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு பெண் அவங்களை பத்தி ஏன் நீங்க இப்படி பண்றீங்க, இதெல்லாம் வந்து பெண்கள் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற வார்த்தைகள் வரதுனால என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நாம இப்படி பண்ற விஷயம் வந்து யாராவது 4 பேர் பார்த்து தப்பா சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றதுக்காகவே பயந்து பயந்து பயந்து பெண்கள் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணாம இருக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் நம்ம ஊர்ல இன்னுமே மாறாத நிலையா இருக்க ஆரம்பிக்குது. இந்த நிலையில பெண்கள் நீங்க இருக்கீங்க அப்படின்னு போது நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம 9787770178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கிட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். நேயர்களே, இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோடு எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்களை ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு.

0: இப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்கள். இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க. இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, முக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
1: அது என் போன பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
0: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
3: டெக் குரு நிகழ்ச்சி
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: லேசா லேசா
5: லேசா லேசா
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: இந்தியாவினுடைய ஆன்மீக பாரம்பரியத்தை வந்து இந்த உலகமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ ரீசெண்ட் டைம்ல ஒரு பெண் வந்து அதை எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் யாரு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சி நான் தொடர்ந்து பேச போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில வந்து நான் எந்த சாதனை பெண் பத்தி பகிர்ந்துக்கலான் இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியாவில டெல்லியை சேர்ந்த ஒரு திறமையான மாடலா இருக்கக்கூடிய ஒரு பெண், தொலைக்காட்சி தொகுப்பாளர், அதுக்கப்புறம் நடிகை, இப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் பல விளம்பர படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் வெப்சீரிஸ்லயும் நடிச்சிருக்காங்க. இப்போ பிரான்ஸ்ல நடைபெற்று இருக்கக்கூடிய உலக புகழ் பெற்ற கான்ஸ் திரைப்பட விழாவில் வந்து சிவப்பு கம்பளத்துல நடந்து வந்து சர்வதேச அளவில் வந்து கவனம் ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணா மாறி இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே வந்து பிரபலங்கள் எல்லாருமே வந்து கான்ஸ் விழாவில் வந்து கலந்துக்கும் போது மேலை நாட்டு ஆடம்பர ஆடையை தான் அணிஞ்சுக்கிட்டு போக ஆரம்பிப்பாங்க. சோ இது வந்து எல்லாருடைய வழக்கமா இருக்க ஆரம்பிக்கும். ஆனா ஆர்த்தி கேதர்பால் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவத்கீதை புத்தகத்தை கையில ஏந்தியபடி சிவப்பு கம்பளத்துல நடந்து வந்து உலகத்தையே வியக்க வச்சிருக்காங்க. இது இன்னுமே வந்து எல்லாருக்கும் பெருமையான ஒரு விஷயமா மாறி இருக்குன்னு சொல்லலாம். இவங்க அணிந்திருக்கக்கூடிய அந்த பாரம்பரிய ஆடை வந்து உத்தரப்பிரதேசத்தின் புனித நகரா இருக்கக்கூடிய பிருந்தாவனம், அதுக்கப்புறமேட்டு வந்து கிருஷ்ண பக்தி, இது மையமா கொண்டு வடிவமைக்கப்பட்டதா இருக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம சனாதன தர்மம், அதுக்கப்புறம் வைணவ பாரம்பரியத்திற்கு பெருமை சேர்க்கிற விதமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கக்கூடிய துணிப்பைய அவங்க வந்து அணிவிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து கிருஷ்ணரோட ஓவியம் தாங்கிய ஆடையுமே வந்து அவங்க உடுத்திருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்லலாம். ஏன்னா கான்ஸ் அப்படின்ற ஒரு திரைப்பட விழாவில் வந்து இப்படி வந்து நம்ம ஊரை பெருமைப்படுத்துறதுக்காக அங்க போய் நிக்கிறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் அப்படின்னு கிடையவே கிடையாது. அதை இந்த உலகமே பார்க்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். சர்வதேச ஃபேஷன் உலகமே உற்று நோக்கக்கூடிய மேற்கிந்திய மேடையில வந்து எந்தவித தயக்கமுமே இல்லாம சொந்த நாட்டினுடைய ஆன்மீக துணையை வெளிப்படுத்துறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய சவாலாகவும் வெற்றியாகவும் பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். நாகரிகம் அப்படின்ற பெயர்ல மேற்கிந்திய கலாச்சாரத்தை நம்ம தேடி ஓடுற இந்த காலகட்டத்தில் உலகமே வியக்கும் கான்ஸ் மேடையில் வந்து நம்மளுடைய பகவத்கீதையையும் கிருஷ்ணரோட பக்தியையும் வந்து பெருமையோட கையில ஏந்தி மாஸ் காட்டியிருக்காங்க ஆர்த்தி கேதர்பால். எங்க போனாலும் இவங்களுடைய பெயர் தான் வந்து இருக்க ஆரம்பிக்குது. நம்மளுடைய பாரம்பரியத்தை எடுத்து உரைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் தான் எல்லாருக்குள்ளயும் இருக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரியான சாதனை பெண்கள் நம்ம ஊர்ல இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்கள் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு, இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. நேரிலே தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்கு, கேட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அந்த வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம் இல்லை என்றால் பூமியின் கண்களுக்கு ஒளி இல்லை. பசுமையை காப்போம், பூமிக்கு ஒளி கொடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரவே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: எலும்பு அப்படின்றத பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலான் இருக்கேன். பெண்களுக்கு எலும்பு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து நான் பேசலான் இருக்கேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிகளே. இன்னைக்கு எலும்பு அப்படின்றது பெண்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு இருக்கு, எலும்புகள் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கு, அது மூலியமா பெண்கள் சந்திக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நான் வந்து பேசலான் இருக்கேன். ஏன்னா எலும்பு அப்படின்றது வந்து பெண்களை தாக்கக்கூடிய நிசப்த நோய் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்லுவாங்க. இது வரது வந்து வெளியில யாருக்குமே தெரியவே தெரியாது. அதனாலதான் வந்து நிசப்த நோய் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அதிக மக்கள்ல இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 80% பேர் வந்து பெண்களா தான் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. எதார்த்தமா வந்து வீட்டுல பெண்கள் வலுக்கி விழுறதா இருக்கட்டும், இல்ல எங்கேயாவது இடிச்சுக்கிறாங்க அப்படின்னு போதா இருக்கட்டும், அந்த நேரத்துல உடனே வந்து எலும்பு உடையக்கூடிய நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்படியே நம்மளுடைய ஊர்கள் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா வயசான பாட்டிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் முதுகு குனிஞ்சு நடப்பாங்க. இது வந்து ஏன் நடக்கிறாங்க, வேணும்னு நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னா அவங்க முதுகெலும்புகள் பலவீனமாகி ஒன்னோடு ஒன்னு அமுக்கிறதுனாலதான் இந்த பாதிப்பு அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்கும். அதனாலதான் அவங்க குனிஞ்சு நடக்கக்கூடிய நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி வந்து உங்க தாடையில இருக்கக்கூடிய எலும்புகள் பலவீனமா இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா பற்கள் சீக்கிரமா ஆட ஆரம்பிச்சு விழ ஆரம்பிச்சிடும். சோ இது வந்து நார்மலா எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் தான், எல்லாருக்கும் நடக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சோ அதனால இந்த எலும்பு வந்து பாதுகாத்துக்கிறது உங்களுடைய அன்றாட கடமை அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாத்தையும் நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரட் வாங்க நிலையை தொடர்ந்து லேச லேச நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: அப்படியா? எப்பயுமே நோட்டீஸ் போர்டுல கிரிக்கெட் வாலிபால் காம்படிஷன் பத்தி தான் போடுவாங்க, இப்ப குக்கிங் காம்படிஷன் பத்தி போட்டிருக்காங்க.
1: எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம்பா, நம்ம போய் என்ன பண்ண போறோம்?
0: அது உனக்கு, எனக்கு இல்ல.
1: ஏய், ஆமா இல்ல, நீ கலந்துக்கலாம்.
0: சரி, எங்க, எப்ப நடக்குது? பிரியா, PAS ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் இந்த இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026 May 27 புதன்கிழமை நம்ம சோனா காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா காக்காபாளையத்துல தான் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயா. இந்த காம்படிஷன்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 7010535989 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கணுமா. அது மட்டும் இல்லாம இந்த ஈவெண்ட்டுக்கு சோனா FM தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க.
1: சூப்பர், சென்று வா ஸ்வேதா, வென்று வா.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணாம பகுதியில நம்ம கூட அடுத்ததா யாரு பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணாம பகுதி எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அன்றாட வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சாதனைய பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்களா, அதுல என்ன மாதிரியான சவால்கள் இருக்கு, அதெல்லாத்தையும் எப்படி கடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் தான் கண்ணாம பகுதியில ஒவ்வொரு நாளும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம கூட கண்ணாம பகுதியில யாரு பேச இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவானி. சோ சிவானி யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2022-23 மிஸ் சேலம் அப்படின்ற ஒரு பட்டத்தை வென்றது மட்டும் இல்லாம, இப்போ நம்ம சேலம்ல ஒரு மாடலிங் துறையில வந்து சக்சஸ்ஃபுல்லா வளம் வந்துட்டு இருக்காங்க, ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய சிவானி கிட்ட தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேச போறோம். சிவானி, இப்போ நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இப்போ எப்படி பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி, நீங்க எப்படி அந்த ஈவென்ட் கனெக்ட் பண்ற அளவுக்கு நீங்க எப்படி பண்ணுவீங்க?
6: நிறைய ஷோஸ்ல வாக் பண்ணிருக்கனால லைக் அங்க என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கிறது எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. சேம் டைம் என்னோட கூட என்னோட அண்ணா வந்து சினிமாட்டோகிராஃபர், விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கான். ஸோ அவனும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அவன்கிட்டயும் ஐடியாலஜி எல்லாம் கேட்டு எல்லாத்தோட ஐடியாவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி, கொஞ்சம் இதுக்கு முன்னாடி பண்ண ஷோஸ் ஆல்ரெடி கம்பெனி வச்சிருக்கவங்க அவங்க கிட்ட எல்லாம் ஐடியாஸ் கேட்டு அவங்க கூட டைப் வச்சு லைக் அந்த மாதிரி எல்லாம் கேதர் பண்ணி ஷோ போயிட்டு இருக்கு. இப்போ
5: எனக்கு என்னோட அண்ணா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, அதையும் தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நான் வந்து நிறைய ஈவெண்ட் எல்லாம் கண்டக்ட் பண்றதுக்கு இதுதான் சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சிவானி கிட்ட இன்னும் தொடர்ந்து நாம பேசலாம். சிவானி, இப்போ நீங்க வந்து மாடலிங் துறையில இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்காகவும் வந்து அடுத்தடுத்து மாடலிங் கத்துக்கணும், மாடலிங்ல வந்து நம்ம சேலம்ல வளர்ந்து வரணும் அப்படின்றதுக்காக நம்ம சேலம்ல வந்து ஒரு கம்பெனி வந்து நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இது வந்து ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருந்தாலும், இன்னொரு விதத்துல திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, பினான்சியலா இண்டிபெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக தான் நீங்க வந்து ஒரு கம்பெனி ரன்

0: சந்தோஷம் பெருசா இருக்கும். ஏன்னா யாருக்கிட்டயும் நம்ம போய் நிக்க தேவையில்ல, யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம கையில நமக்கான இன்கம் வந்துருச்சுனாலே நம்ம சோசியலா இண்டிபெண்ட் ஆயிடுவோம், நம்ம பினான்சியலா இண்டிபெண்ட் ஆயிடுவோம். நம்மள வந்து இப்போ நமக்கு சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸா இருக்கிறது, சின்ன சின்ன பேரியர் போட்டு வச்சிருக்க விஷயம் கூட நம்ம பினான்சியலா இண்டிபெண்ட் ஆயிட்டோம்னா ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. என்ன வேணா பண்ணலாம், லைக் நமக்கு பிடிச்சா நம்ம அதை பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் நமக்கே வரும். சோ பினான்சியலா கண்டிப்பா உமன்ஸ் இண்டிபெண்டா இருந்து
1: பாடல் இருந்து

0: என்னப்பா பழைய டயர்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க?
1: அடா அதான்ப்பா, நம்ம வீட்டை சுத்தி பிளாஸ்டிக்கும் டயரும் நிறைய கிடக்கு, அதெல்லாம் எடுத்து போட்டு எரிச்சலாம் நினைக்கிறேன்.
0: அப்பா, டயர் மாதிரி நெகிழி பொருட்களை எரிக்க கூடாதுப்பா, அதுல வர புகை காற்றை மாசுபடுத்தும், உடல் நலத்துக்கு கேடு.
1: அப்ப அந்த பிளாஸ்டிக் எல்லாம் வச்சு என்னதான் பண்றது?
0: இந்த மாதிரி பிளாஸ்டிக் டயர் மாதிரியான பொருட்கள் எல்லாம் ரீசைக்கிள் செய்யற இடத்துக்கு கொடுக்கலாம்ப்பா, அதான் பாதுகாப்பான வழி.
2: டயர் போன்ற நெகிழி பொருட்களை எரிப்பதனால் காற்று மாசுபடுகிறது, எனவே அதை எரிக்காமல் மாற்று வழியில் ரீசைக்கிள் செய்வதற்கான முயற்சி எடுங்கள். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து கண்ணம்மா பகுதியில் நம்ம கூட

அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.

நிறைய ப்ரீசெட் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரீசெட்ஸை வச்சு நம்மளால் ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் ஜென்ரேஷனோட குவாலிட்டியை உங்களால் வந்து டிசைன் பண்ணிக்க முடியும். எந்த குவாலிட்டியில் இருக்கணும், நார்மல் குவாலிட்டியில் இருக்கணுமா இல்லை அல்ட்ரா ஹெச்டி குவாலிட்டியில் இருக்கணுமா அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராம்ப்ட் மேஜிக்கை வச்சு நீங்கள் ப்ராம்ப்டியை ரீ எடிட் பண்ணிக்க முடியும். இமேஜோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 1:1 ரேஷியோவில் வேணுமா, 9:6 ரேஷியோவில் வேணுமா அப்படிங்கிறத அந்த ரேஷியோவும் உங்களால் மாற்றிக்க முடியும். எத்தனை இமேஜ் வேணும், இப்போ நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த ப்ராம்ப்ட் மாதிரியே எத்தனை இமேஜ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத மாற்றிக்க முடியும். எத்தனை இமேஜ் வேணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கீழே அட்வான்ஸ்டு கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் இன்னும் கொஞ்சம் சாம்பிளிங் ஸ்டெப்ஸ் இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வச்சு உங்களால் ஒரு ஹை குவாலிட்டி இமேஜை இதெல்லாம் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். சரி, இமேஜ் மட்டும் தானே இது பார்க்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் வீடியோவும் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 480 பிக்சலில் ஃப்ரீயான வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதுலேயுமே ரெசல்யூஷன் மாற்றிக்க முடியும். டியூரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சமாக 15 செகண்ட் டியூரேஷன் வரைக்கும் தான் நம்மளால் ஒரு வீடியோவை ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த வெப்சைட்டில் இது மட்டும் இல்லாமல் இதிலேயே சேட் பேட் ஃபீச்சரும் இருக்குது. இப்போ நம்ம எப்படி சேட் ஜிபிடி கிட்ட சேட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா அதை கிட்டே கேட்டால் அதுக்கான பதில் வந்து இது சொல்லும். சேட் ஜிபிடி கிட்ட எப்படி நம்ம பேசுகிறோமோ அதே மாதிரி இதுலேயும் டெக்ஸ்ட் பண்ணி பேசிக்கலாம். சூப்பரான வெப்சைட் இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். seaart.ai அப்படிங்கிறது தான் அந்த வெப்சைட்டோட பெயர். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கேட்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்காக ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுவாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.

0: மச்சான் மச்சான்,
1: என்ன மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
0: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
0: அது கூட பரவாயில்ல, இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய் என்னடா, அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்படினு சொல்றாங்களே.
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட இப்போதான் ஒரு சாமையான ஒரு விஷயம் சொன்னேன், கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை தொடர்ந்து உங்களுக்காக இன்னொரு சூப்பரான விஷயம் காத்துக்கிட்டே இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியில் நீங்கள் நிறையா பாட்டு கேட்பீங்க. டெக் குரு நிகழ்ச்சின்னு இல்லை, பொதுவாகவே நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்பீங்க. கண்டிப்பாக எல்லா பாட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி பாடலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். எதனால் திவாகர் உங்களுக்கு உதவியாக இருக்கும், எப்படி அது அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை வச்சு தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம் பெறும், எந்த பாட்டுக்கு எந்த அண்ணா ஓட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ண முடியும். அதனால் பாடலோட கருத்துக்கள் எதாக இருந்தது அப்படின்னா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. அந்த கருத்துக்களை எப்படி திவாகர் அனுப்புறது அப்படின்னா இந்த நம்பருக்கு அனுப்பணும். நீங்கள் உங்கள் பேர், ஊர் பேர், பாடல் பேர் இது மூணும் போட்டு அனுப்புனீங்கன்னா தான் எங்களுக்கு வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் இது எல்லாத்தையுமே, அதாவது எந்த ஊர்லேருந்து எந்த நான் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறது வசதியாக இருக்கும். அதனால் கருத்துக்கள் எதாவது இருந்தால் மறக்காமல் அனுப்புங்க மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட. இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு அசத்தலான ஒரு செமையான ஸ்மார்ட் கேஜெட் தான் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வாங்குறதுக்காக ஒரு சமையான ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 15,000 உங்களால் வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாம்சங் அப்படிங்கிற நிறுவனத்திட்டிருந்து வந்திருக்கக்கூடிய சாம்சங் கேலக்ஸி M17E அப்படிங்கிறது தான் இதோட

பேர் சாம்சங் கேலக்சி M17E. இது ஒரு 5G மொபைல். இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, இந்த மொபைல் வாங்குறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இவங்களே வந்து பெருசாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் எதுக்காக வாங்கணும் அப்படிங்கிறத, இந்த மொபைல் வாங்குறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னவா சொல்கிறாங்கன்னா, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது இந்த மொபைலோட டிஸ்பிளே அப்படிங்கிறாங்க. அதனால் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்மெண்ட்லேயே வந்து, அதாவது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லேயே லாங்கஸ்ட் பேட்டரி நிற்கக்கூடிய ஒரு ஃபோனாகவும் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 6000mAh பேட்டரி கொடுக்குறாங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா 26 மணி நேரம் வரைக்கும் உங்களால் நல்ல வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட்டும் கொடுக்குறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து எந்த ஒரு மொபைல்லையும் இது எப்படி நான் பார்த்ததில்லை. ஏன்னா செக்மெண்ட்டில் ஹையஸ்ட் ஓஎஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்கிரேட்ஸ் கொடுக்குறாங்க. எந்த அளவுக்குன்னா 6 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஓஎஸ் அப்டேட்டும் 6 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்டும் கிடைக்கும். இதில் என்ன சிப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவர்ஃபுல்லான மீடியா டெக்கோட டைமன்சிட்டி 6300 அப்படிங்கிற ஒரு சிப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கேமிங்க்கு அந்த மாதிரியான பர்பஸ்க்கெலாம் இந்த செக்மெண்ட்டில் டீசெண்டான ஒரு கேமிங் விளையாடுற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொபைலில் உங்களுக்கு இதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, பேசிக்கான ஏஐ ஃபீச்சர்ஸ், அந்த சர்க்கிள் டு சர்ச், அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த மொபைலில் வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாராவது ஒரு 15,000 ஒரு நல்ல மொபைல் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மொபைலை நீங்கள் ட்ரை பண்ணலாம். சாம்சங் கேலக்ஸி M17E அப்படிங்கிறது அதோடய பேர். இதோட தற்போதைய விலையாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 14,499 இருக்குது. இதை நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களே. பாடலுக்கு பிறகு இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப்பு போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அந்த வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
1: ஆமா பி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
0: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
2: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
4: சமுதாய வானொலி
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, இது வாக்கர். உங்ககிட்ட பேசிட்டு நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். நம்ம டெக்குரு நிகழ்ச்சியில டெக்னாலஜி சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்கலாம், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் நிறைய கேட்கலாம். அதுல இப்போ உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சமையான ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். அதை என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி, இப்ப நீங்க ஒரு அருமையான பாட்டு கேட்டிருப்பீங்க நம்ம சோனா எஃப்எம் டெக்குரு நிகழ்ச்சியில இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல். இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, கேட்கறதுக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? அது நல்லா இருந்தால் அதோட கருத்துக்களை மட்டும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம்ல. திவாகர் இந்த பாட்டு ஒன்று போட்டிங்களே உங்கள் நிகழ்ச்சியில், பிரமாதமாக இருக்குது திவாகர், சூப்பராக இருக்கு இந்த பாட்டுக்கு, என்னோட ஓட்டை போட்டுருங்க டாப் 10 மியூசிக்கு. அந்த மாதிரி நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் இந்த பாட்டு இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால உங்களுக்கு யாருக்காவது கருத்துக்கள் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்பலாம். இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. இதோட இப்ப அடுத்து டெக்குரு நிகழ்ச்சியில என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க பேமெண்ட் மொபைல்ல யூஸ் பண்ற யூபிஐ பேமெண்ட்டை பத்தின ஒரு முக்கியமான விஷயம் தான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன். இது ஏன் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து யூபிஐ பேமெண்ட்டை ரொம்பவே தவறுதலா தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால உங்களோட பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால நீங்க யூபிஐ பேமெண்ட், அதாவது மொபைல்ல இருந்து நீங்க வேற ஒரு பேமெண்ட் பண்றப்ப நீங்க பண்ணக்கூடாத ஒரு சில விஷயங்கள், ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பத்தி தான் சொல்ல போறேன். இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலிகள் டெக்குரு நிகழ்ச்சியில திவாகரையும் கூட. சரி, யூபிஐ பேமெண்ட்ல பண்ணக்கூடிய பேமெண்ட்டுக்கு முதல்ல நம்ம ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யாருக்காவது அமௌண்ட் அனுப்புறீங்கன்னா அந்த அமௌண்ட் வாங்குறாங்கல்ல நீங்க ஒருத்தருக்கு அனுப்புறீங்களா, அது அவருதானா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, மொபைல் நம்பருக்கு நீங்க பேமெண்ட் அனுப்பிவிடுவீங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் இருந்துச்சு, யூபிஐ கோடு ஸ்கேனர் இருந்துச்சு, இல்லைன்னா யூபிஐ ஐடி அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, அதை வச்சு நம்ம சென்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போலாம் வந்து மொபைல் நம்பருக்கே நம்மளால ஈஸியாக அனுப்ப முடியும். அது எவ்வளோ நல்ல விஷயம் தெரியுமா, டக்குன்னு நம்மளால பணத்தை அனுப்பிக்க முடியும். ஆனால் அப்படி அனுப்புறது கூட நம்ம அதில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு மொபைல் நம்பர் போடுறீங்க அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு நம்பர், கடைசியில் ஒரு நம்பர் தப்பாக மாற்றி போட்டு வேற யாருக்காவது அமௌண்ட் அனுப்பிட்டீங்கன்னா கூட நீங்கள் அனுப்பணும்னு நினைச்சவருக்கு பணம் போகாது. அதனால நீங்கள் யாராவது மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி பே பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா, மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி பணத்தை அனுப்புறீங்கன்னா, தயவு செஞ்சு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ரெண்டு டைம் அந்த மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கா, அந்த ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கா, அந்த நம்பருக்கு தான் நம்ம அனுப்புகிறோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதனைத் தொடர்ந்து அடுத்து நம்ம மேஜராக பண்ணக்கூடிய இன்னொரு ஒரு தப்பு என்னென்னா, கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அப்படியே பே பண்ணிடுறது. கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அப்படியே பே பண்ணுறப்ப ஒரு சில பேருக்கு வந்து அந்த அமௌண்ட் போய் சேராது. ஏன்னா அந்த கியூஆர் கோடுக்கு மேலே வேறு யாராவது ஒன்று தெரியாமல் தவறுதலாக ஒட்டியிருப்பாங்க, இல்லை வேறு யாராவது ஸ்கேமர்ஸ் வந்து ஒரு கியூஆர் கோடுக்கு மேலே அவங்க கோடு ஒட்டியிருப்பாங்க, இல்லை ஃபோட்டோ அனுப்புகிறப்ப மாற்றி அனுப்பியிருப்பாங்க. அதனால் கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ண உடனே அவங்களோட பேர் வரும், இதுதான் உங்கள் பேரா, இதுதான் இந்த உங்கள் ஐடியா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அமௌண்ட் அனுப்புங்க. அமௌண்ட் நீங்கள் ஏதாவது பெரிய அமௌண்ட் அனுப்புகிறீங்க அப்படின்னா, கியூஆர் கோடாக இருந்தாலும் சரி, மொபைல் நம்பராக இருந்தாலும் சரி, சின்ன அமௌண்ட்டாக கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு இல்லாத அமௌண்ட்டாக பார்த்து 1 ரூபா 2 ரூபா இல்லை 10 ரூபா அந்த மாதிரி அனுப்பிவிட்டு ஓகே வந்துருச்சா அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரிமைனிங் அமௌண்ட் அனுப்புங்க. இது வந்து நீங்கள் தெரியாமல் யாருக்காவது அனுப்புறதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா பெரிய பெரிய தவறுகளை தவிர்க்கலாம். இப்போ நான் சொன்ன டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் மக்களே, இந்த மாதிரி விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இது பார்க்குறேன் கூட. டெக் குரு நிகழ்ச்சியில் இன்னொரு சூப்பரான விஷயம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம்.

0: மலர் கண்காட்சிக்கு செல்லும் பயணிகள் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துச் செல்வதை தவிர்ப்பீர். இயற்கை அழகை ரசிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் சோனா FM 107.8.

0: கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
4: இது வாலிப வயசு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இதை தொடர்ந்து இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த டெக் குரு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. மக்களே, அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்க அனுப்பணும். அப்படியே நீங்க வந்து சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க, அந்த பாடலோட கருத்துக்களும் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா அனுப்பலாம். மக்களே, பாடலோட கருத்துக்களா அது எப்படி திவாகர் அனுப்புறது அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் கேட்குற பாட்டோட பெயர் மட்டும் டைப் பண்ணி உங்கள் பேர், உங்கள் ஊர் பேரோட சேர்த்து நான் சொல்கிற இந்த நம்பருக்கு அனுப்பணும். 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு மட்டும் நீங்கள் அனுப்புனீங்கன்னா போதும். வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் இந்த பாட்டு இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு அனுப்புங்க. மக்களே, இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட. இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில் நான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி சொல்லிட்டு போலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? உங்க போனோட பேட்டரி அடிக்கடிக்கு குறைஞ்சிட்டே இருக்கா, டக்கு டக்குன்னு குறையுதா, அதை சரி செய்யறதுக்காக ஒரு சூப்பரான விஷயம் தான் சொல்ல போறேன். இதுக்கு இப்போ என்ன நான் சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான பவர் பேங்க் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜெப்ரானிக்ஸோட MB1000S6 பவர் பேங்க் தான் இது. பேர் கொஞ்சம் வந்து புரியாத மாதிரி, நீளமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். சிறப்பு அம்சங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இந்த பவர் பேங்கோட கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10,000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொண்டது தான் இந்த பவர் பேங்க். அது மட்டும் இல்லாமல் 12 வாட் இதில் வந்து சப்போர்ட் ஆகுது. நீங்கள் இதில் இன்னொரு சூப்பரான விஷயமா ஒன்று பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 3 இன்புட் இருக்குது, 5 அவுட்புட் இருக்குது. 5 அவுட்புட்னா ஒரே சமயத்திலேயே நீங்கள் 5 டிவைஸ்க்கு நீங்கள் சார்ஜ் போட்டுக்க முடியும். நீங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு போட்டுக்கலாம், மொபைல் ஃபோனுக்கு போட்டுக்கலாம், இல்லைனா TWS ஏதாவது வயர்லெஸ் இயர்பட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு போட்டுக்கலாம், நெக் பேண்டுக்கு போட்டுக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் 12 வாட்டுக்கு அவுட்புட் கிடைக்குது, அது வச்சு நீங்கள் ஈஸியாக சார்ஜ் போட்டுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா டூயல் USB அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா கேபிள் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. மைக்ரோ USB இன்புட்டும் இருக்குது. இதில் என்னென்ன மாதிரியான கேபிள் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைக்ரோ USB கேபிள் ஒன்று இருக்குது, டைப் சி கேபிள் ஒன்று இருக்குது, லைட்னிங் கேபிள், அதாவது ஐஃபோனுக்கு போடுவோம்ல அந்த லைட்னிங் கேபிள் இருக்குது, USB A-Type கேபிளும் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி பல வகையான கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, சார்ஜ் போடுறமே இதுக்கு ஏதாவது ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஓவர் சார்ஜ் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் இருக்குது, இந்த மாதிரி பல வகையான ப்ரொடெக்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. இதோட கலருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஒரு குட்டி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க, அந்த குட்டி டிஸ்பிளேல எவ்வளோ சார்ஜ் மீதி இருக்குது அப்படிங்கிற ரீடிங்ஸ்லாம் பார்த்துக்க முடியும். இதையே நீங்கள் வந்து ஒரு ஃபோன் ஸ்டாண்டாவாக கூட யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட தற்போதைய விலை எவ்வளோவா இருக்குதுன்னு கேட்டால் தான் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. 619 ரூபாய்க்கு நீங்கள் 10,000 mAh இருக்கிற ஒரு சூப்பரான பவர் பேங்கை உங்களால் வாங்கிக்க முடியும். இதோட பெயர் ஜெப்ரானிக்ஸ் MB1000S6 அப்படிங்கிறது அதோட பெயர். பிடிச்சிருந்தா ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு வாங்கிக்குவாங்க. மக்களே, இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம் வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, அது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா

நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். தொட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: அண்ணா எஃப்எம் கேட்டுட்டு நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வந்து நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க செம்மையா வந்து இருக்கேன். இது வாலிப வயசு நிகழ்ச்சி, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களோட குரு நான் வந்து பேசிட்டு இருக்கேன். இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நம்ம ரெகுலரா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த சமூக வலைத்தளம்னு சொல்லுவாங்கல்ல, சோசியல் மீடியா, சோசியல் மீடியால நடந்த ட்ரெண்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி நம்ம அப்படியே வந்து பேசுவோம்ல. ஆனா இன்னைக்கு வந்து அப்படி வந்து கிடையாது. உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, சோசியல் மீடியா கிரியேட்டர்ஸ் வந்து இருக்காங்கல்ல, அந்த சமூக வலைத்தளங்கள்ல வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணி போட்டு நம்மளே பயங்கரமா என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரியான கிரியேட்டர்ஸோட நம்ம பேசிட்டு இருப்போம். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இந்த ஷோ ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு கிரியேட்டர் தான் நம்ம கூட வந்து பேச போறாங்க. கிரியேட்டர்னு சொல்றதை விட ஒரு டீம் வந்து நம்ம கூட வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ யார் அவங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அப்படி இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எக்ஸ்ப்ளோர் வித் தரணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்புறமா யூடியூப் சேனலை ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம தரணி ப்ரோவும் நம்ம கௌதம் ப்ரோ இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நமக்காக ஷேர் பண்ணிக்க போறாங்க. என்னென்ன விஷயங்கள் இன்னைக்கு நமக்காக ஷேர் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹாய் ப்ரோ, ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் ப்ரோ.
2: நல்லா இருக்கும் ப்ரோ.
0: உங்களை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம மக்களுக்காக அப்படியே வந்து சொல்லுங்க ப்ரோ.
2: என் பேர் கௌதம், நான் வந்து பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்ருக்கேன். படிச்சுட்டே பார்ட் டைமாக வந்து கேமராமேனாக வந்து எக்ஸ்ப்ளோர் தர்னிங்கிற பேஜில் வந்து ஹேண்டில் பண்ணிட்ருக்கோம். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பேஜை க்ரோ பண்ணுறோம்.
0: சூப்பர் சூப்பர் ப்ரோ. கௌதம் ப்ரோ சொல்லிட்டாரு, தரணி ப்ரோ நீங்கள் உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ அப்படி சொல்கிறீங்களா?
1: ஹாய் ஹலோ மக்களே, என் நேம் வந்து தரணி. நான் வந்து எக்ஸ்ப்ளோர் வித் தரணின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து படிச்சுட்டு இருக்கேன். சைட் பிஸ்னஸ் வந்து சோசியல் மீடியா

0: இருக்கும் போதே இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்து வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு.
1: இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம், நம்ம சர்க்கிளில் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியுது, நிறையா பிஸ்னஸ் ரன் ஆகுது. ஸோ அதை வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணணும்னா நம்ம ஒருத்தர்கிட்ட போகணுமா இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது நம்மளே ஒரு பேஜ் வச்சு அதை வந்து நம்ம மக்களுக்கு சொன்னோம் எப்படி அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. ஸோ படிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு அது ஒரு சைடஸ்லாகவும் இருக்கும், ஒரு பேஷனாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால தான் இந்த பேஜ் ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு.
0: சூப்பர் சூப்பர் ப்ரோ. நிஜமாலுமே கேட்கும் போதே வந்துட்டு ஒரு மாதிரி செம்மையாக வந்துருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போது படிச்சுட்டு இருக்கும் போதே உங்களுக்கான பேஷன், நீங்கள் வந்து எதுக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ஒரு பாதையில் போயிட்டுருக்கீங்களே, நிஜமாலுமே செம பெரிய விஷயம். சூப்பர் ப்ரோ ரெண்டு பேருக்குமே. ஸோ தரணி ப்ரோவும் கௌதம் ப்ரோவும் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து வந்தாங்க, எப்படி கிளியராக இந்த ஒரு வேவை சூஸ் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி பாண்ட் ஆனாங்க, அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படியே வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி சூப்பரான சாங்ஸ்லாம் வந்து வந்துட்டே இருக்கு, அதை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. இது சொன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிப வயசை நிகழ்ச்சி, நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, உங்களோட குரு நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். நம்மளோட இன்றைக்கி யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எக்ஸ்ப்ளோர் வித் தரணி இந்த இன்ஸ்டா பேஜோட க்ரியேட்டர்ஸ். அவங்க வந்துட்டு இன்ஸ்டாவில் மட்டும் வந்து ரெகுலராக வீடியோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணலை, அவங்க வந்து யூடியூப்லேயும் வந்துட்டு பயங்கரமாக வீடியோஸ்லாம் க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. இதை தாண்டி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டுருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அவங்க கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி சூப்பரான சாங்ஸ்லாம் வந்துட்டுருக்கு, அதை கேட்டுட்டு வந்துருங்க. ஸ்டே டியூன், கனெக்டடாக வந்துருங்க.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்கள். இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே

0: ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8.
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: சூப்பரான சாங்கை தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சி, நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்களோட குரு நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். நம்மளோட வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் வித் தரணி இந்த இன்ஸ்டா பேஜோட டீம் வந்து இருக்கிறாங்க. ஸோ தரணி ப்ரோ, கௌதம் ப்ரோ, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி ப்ரோ நீங்கள் வந்து ஒருத்தர் மீட் பண்ணிக்கிட்டீங்க? எப்படி இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டுன்றது உங்களுக்குள்ளே எப்படி ஏற்பட்டது, அதை பற்றி அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ.
6: ப்ரோ, நாங்கள் வந்து டிப்ளமோ வந்து ஒன்றா படித்தோம் ப்ரோ, இசிஇ வந்து படிச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், அதை வச்சு தான் ப்ரோ நாங்கள் இது பண்ணோம். அப்போ வந்து எனக்கு வந்து மீடியாக்குள்ளே போகணுங்கிற ஒரு ஆசை, இவனுக்கு வந்து கேமராமேன் அந்த இது ஃபீல்டுக்குள்ளே போகணும்னு ஒரு ஆசையில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கமெண்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் ப்ரோ.
7: ஸோ அந்த டைமில் தான் நான் என்ன சொன்னேன், நான் கேமராமேனாக இருக்கேன், நீ வந்து மற்றதெல்லாம் ஹேண்டில் பண்ண அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஸோ அதுவும் அவனுக்கும் ஃபேமிலியராக இருந்துச்சு, நமக்கும் ஒரு சில கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது மூலயமா வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ பேஜ் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வித்தின் ஒன் இயரில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகணுங்கிறது தான் எங்களோட ட்ரீம்.
5: சூப்பர் சூப்பர் ப்ரோ, கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள் ப்ரோ. கூடிய சீக்கிரமே உங்களுக்கான ட்ரீமை நீங்கள் அச்சீவ் வந்து பண்ணிடுவீங்க. ஆ ப்ரோ, இப்போ வந்துட்டு நிறைய கிரியேட்டர்ஸ்லாம் வந்து இருக்காங்க, அவங்க எத்தனையோ வீடியோஸ்லாம் வந்து போட்டிருந்தாலுமே அவங்களோட ஃபஸ்ட்டு கண்டென்ட் இருக்குல்ல, அதை கண்டிப்பாக வந்து யாராலுமே வந்து மறக்க முடியாது. அதே மாதிரி நீங்களுமே வந்துட்டு உங்களோட இன்ஸ்டா பேஜில் யூடியூப்பில் நிறையா கண்டென்ட்லாம் வந்து போட்டிருக்கீங்க, வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போட்டிருக்கீங்க. ஸோ அப்படி போட்டாலுமே உங்களோட ஃபஸ்ட்டு கண்டென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்படி இருந்தால் அது என்ன மாதிரியான கண்டென்ட் ப்ரோ? அது
6: இருக்குது ப்ரோ. ப்ரோ, அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லிட்டு நம்ம பண்டிகை இருக்குல்ல ப்ரோ, அந்த பண்டிகைக்கு வந்து விநாயகர் சிலைலாம் வந்து நிறைய பேர் ஒவ்வொரு தெருவில் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. அவங்க வந்து விநாயகர் சிலைலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் விநாயகர் சிலை விற்கிற கடைக்கு போய் டைரெக்டாக வந்து வீடியோ எடுத்து அதை நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணோம் ப்ரோ. அதில் வந்து எங்களுக்கு நல்லா ரீச் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து லைஃப் ஆஃப் தர்னின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருந்தோம், அது கொஞ்சம் ப்ராப்ளம்னால டெர்மினேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து இது நியூவாக ஓப்பன் பண்ணோம். இதுலேயும் வந்து விநாயகர் வீடியோ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டோம். இதுவும் நல்லா க்ரோத் ஆகி போயிட்டுருக்கு ப்ரோ. இப்போ
5: சென்டிமெண்டலாக கடவுளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்களா?
6: ஆமாம் ப்ரோ, விநாயகர் ரொம்ப பிடிக்கும், அதனால் நாங்கள் விநாயகர் வச்சு போகலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ.
5: ப்ரோ, அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சு ஆடியன்ஸ் மத்தியில்
6: ப்ரோ? அவங்க எல்லாருமே வந்து தேடுறாங்கல்ல, இப்போ வந்து ஒவ்வொரு ஷாப்பாக போய் தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிப்பாங்க. அதை நம்ம வந்து அவங்களுக்கு ஈஸியாக காமிக்கலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் வந்து அதை பண்ணதால் நிறைய பேர் வியூவர்ஸ் வந்தாங்க ப்ரோ.
5: சூப்பர் சூப்பர் ப்ரோ. இப்போ வந்துட்டு நம்ம எவ்வளோ வீடியோஸ் மேக் பண்ணி போட்டாலுமே நம்மளோட ஃபஸ்ட்டு கண்டென்ட் இருக்குல்ல, அது என்றைக்குமே நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து இருக்கும். எவ்வளோ நல்ல வீடியோஸ் போட்டிருந்தாலுமே அது ஒரு டைம் திரும்பி பார்க்கும்போது வாவ், இதுதானே நம்ம ஃபஸ்ட்டு வந்து போட்டிருந்தோம். அப்போ அந்த ஒரு மெமரிஸ்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வந்து போகல. அந்த

அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்திருக்கும். அந்த ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்டை நம்ம தரணி ப்ரோ வந்து சூப்பராக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க, அதெல்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சூப்பரான ரெண்டு பாட்டு வந்துட்டுருக்கு, அதை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சி, நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, உங்களோட குருனா பேசிகிட்டு இருக்கேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaigaloda future beautiful ah design panna Sonavalliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 9425-9160.
3: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப்பு போட்டுருவோமா?
4: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
5: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
4: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
5: ஏய் நானும் வரனே.
3: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
4: கண்டிஷனா?
3: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
5: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
3: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
6: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
1: சூப்பரான சாங்கை தொடர்ந்து கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சி, நீங்கள் கேட்டுருக்கீங்க. உங்களோட குரு நான் வந்து பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்மளோட யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எக்ஸ்ப்ளோர் வித் தரணி இந்த இன்ஸ்டா பேஜோட கிரியேட்டர்ஸ் நம்ம தரணி ப்ரோவும் கௌதம் ப்ரோவும் வந்திருக்காங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு அவங்க எப்படி வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தாங்க, ஃபஸ்ட்டு கண்டென்ட்டுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தரணிக்கும் கௌதம் ப்ரோவுக்கும் வந்துட்டு எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்லாம் வந்து உருவானுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்காக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்குமே வந்துட்டு சூப்பரான விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ப்ரோ, இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த ஃபஸ்ட் கண்டென்ட் சொன்னீங்கல்ல, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நாங்கள் வந்து வீடியோலாம் எடுத்து போட்டோம், அதெல்லாம் வந்து சம்மர் ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. நீங்கள் அப்பிலிருந்தே வந்துட்டு ஒட்டுக்காக தான் போய் வீடியோஸ்லாம் வந்து ஷூட் பண்ணிங்களா ப்ரோ?
7: ரெண்டு பேரும் சேர்ந்தா பண்ணோம். எப்படின்னா, இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து மல்டிபிள் டிசைன்ஸ் இருக்கும். இப்போ வந்து ஆந்திரா போகிறோம், ஆந்திரா போகிறோம்னா அங்கே ஒரு மல்டிபிள் டிசைன்ஸ் ஆஃப் சில இருக்கும். இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரு சில இருக்கும். ஸோ பாம்பே டிசைன்ஸ் அது மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம தேடி தேடி ஒவ்வொரு வீடியோவும் எடுத்து போடும்போது அந்த பிஸ்னஸ் ஓனருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நமக்குமே வந்து ஒரு கண்டென்ட்டு ஒரு சைடஸ்லாம் இருக்கும் போது இருந்துச்சு. ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது வந்து அந்த விநாயகர் சதுர்த்தி அது மாதிரி சமயத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இப்போ வந்து மல்டிபிள் எல்லா கண்டென்ட்டும் போட ஆரம்பிச்சிட்டோம்.
1: சூப்பர் ப்ரோ. எல்லா கண்டென்ட்னா என்ன மாதிரி என்னென்ன மாதிரியான கண்டென்ட்லாம் போட்டு?
7: இப்போ தீபாவளி ரீசெண்டாக வந்துச்சுல, இப்போ தீபாவளிக்கு வந்து கிளாத்திங்ஸு, கிராக்கர்ஸு, ஸோ இதெல்லாம் போட்டோம். ஸோ மேக்ஸிமம் வந்து இப்போ கிராக்கர்ஸ்லாம் வந்து ஹோல்சேலாக எங்கே கிடைக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அது மாதிரி கண்டென்ட்

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்போதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஏய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
0: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்.

0: தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
1: சூப்பரான சாங் தொடர்ந்து கேட்டுருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சி. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, உங்களோட குரு நான் வந்து பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்மளோட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ப்ளோர் வித் தரணி இந்த இன்ஸ்டா பேஜோட கிரியேட்டர்ஸ் நம்ம தரணி ப்ரோ, அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கௌதம் ப்ரோ, இவங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சூப்பராக வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்தது என்னென்னா, நீங்கள் வந்து ஸ்டடீஸ் தான் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்டடீஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து கிரியேட்டராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் அந்த கேஜெட்ஸ்லாம் வந்து வாங்கியிருப்பீங்கள, கேமரா ஆகட்டும் ஏதாவது எக்ஸ்பென்சிவாக வந்து வாங்கியிருப்பீங்களா, அதுக்கான சப்போர்ட் உங்களுக்கு எப்படி வந்து கிடச்சிச்சு? ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்களா இல்லை நீங்களாக வந்து ஏதோ பார்த்துக்கிட்டீங்களா?
4: ப்ரோ 50% வந்து ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்க, பேலன்ஸ் வந்து நாங்கள் வந்து சைட் ஒர்க் பண்ணி அதை வெஹிக்கிள் சேல்ஸ் பண்ணி நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம் ப்ரோ. அந்த மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணி கேஜெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம்,
1: அதுலேருந்து வர இன்கம் வச்சு பண்ணிட்டுருக்கோம்
5: ப்ரோ. எக்ஸ்ட்ராவாக எதுவும் எக்ஸ்பென்ஸ் பண்ணாமல் நம்ம அதில் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அந்த சேவ் பண்ணி நமக்கு எது பேஷனாக இருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணி தான் ப்ரோ இதெல்லாம் க்ரோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது மேக்ஸிமம். ஸோ அதை தாண்டி நம்ம சைட்லேருந்து எந்தெந்த விஷயத்தில் எக்ஸ்பென்ஸ்லாம் கட் பண்ண முடியுமோ அதை கட் பண்ணிட்டு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம்
1: ப்ரோ. இப்போ வந்துட்டு நீங்கள் இப்படி சொன்னதுனால எனக்கு ஒரு டவுட் வந்து வருது. என்ன அப்படின்னா, இப்போ நியூ கிரியேட்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து வந்துட்டுருக்காங்க, அவங்க எடுத்தோன்னே வந்துட்டு பயங்கரமாக கேஜெட்ஸில் பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, கண்ணு மூணு தெரியாமல் வந்து செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க எதில் செலவு பண்ணுமோ அதில் மட்டும்தான் பார்த்து செலவு பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ நியூ கிரியேட்டர்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான செலவுகள்லாம் வந்து தவிர்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க
5: ப்ரோ? இப்போ நியூவாக நீங்கள் வரீங்கன்னா, இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேஷன் நம்ம பேஷனாக எடுத்து பண்ணுறவங்க மட்டும்தான் இது பண்ண முடியும். நீ பிஸ்னஸ்க்காக இது பண்ணுறீங்க அப்படின்னா இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ பேஷனாக எடுத்து பண்ணும்போது இனிஷியலாக உங்களுக்கு ஒரு மொபைலும் ஒரு மைக் இருந்தால் போதும். இப்போ கண்டென்ட் கிரியேஷனே வந்து ரெண்டு டைப் இருக்குது. எப்படின்னா, ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறது, ஈவன் இப்போ ஒரு வெளியே போகிறோம்னா அதுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணி தான் அந்த வீடியோவை நம்ம கிரியேட் பண்ண முடியும். இன்னொன்று வந்து பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணுறது. ஸோ நம்ம ரெண்டு இருக்குது, நம்ம பண்ணுறது பிஸ்னஸ் தான் மேக்ஸிமம் ப்ரொமோட் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கும் போது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்ம சைடு இருக்க கேஜெட்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால் இப்போ நம்ம அந்த கடையை ப்ரொமோட் பண்ணுறோம் இல்லை ஒரு அவங்களுக்கு ஒரு ரீச் எடுத்து கொடுக்குறோம். ஸோ அதனால் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேவையில்லை. ஸோ இனிஷியலாக உங்கள் கையில் இருக்க மொபைல் வச்சே பண்ணிடலாம், தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக க்ரோ ஆக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்.
1: அந்த தேவையில்லாமல் எதுவும் பண்ணாதீங்க, ஸ்டார்டிங்கில் இருக்கிறது வச்சே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சூப்பர் ஜி,
5: ஓகே.
1: அதான் நம்ம கௌதம் ப்ரோ சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் கேஜெட்ஸுக்கு அதிகமாக வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து எடுத்து வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அந்த யூடியூப்லேயே ஆகட்டும் இன்ஸ்டாலே ஆகட்டும் ரிட்டர்ன்ஸ் வரல அப்படின்னா உங்களுக்கு ஒரு செட்பேக்காக வந்து மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு மொபைலு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மைக் இருந்தாவே வந்து போதும், அது மூலியமாகவே நம்ம வந்துட்டு குவாலிட்டியான கண்டென்ட்டை வந்து கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மொபைல் இருந்தது அப்படின்னாலே அதுலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சூப்பராக எடிட்டும் வந்து பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இப்போ வந்து நிறையவே வந்து வந்திருக்கு. ஸ்டார்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு மொபைல் போதுங்க உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் வந்து கொடுக்கறதுக்கு. அதுக்கு போறதுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு கேஜெட்ஸ்ல இன்வெஸ்ட் வந்து பண்ணலாம். நாம இன்னும் நிறைய விஷயம் வந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, அதை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சி. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: கவி ஏற்காட்டுல பிளவர் ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க, போறோம், என்ஜாய் பண்றோம்.
1: போறதெல்லாம் சரிதான், ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிளாஸ்டிக் எடுத்துட்டு போகவே கூடாது.
0: அது எப்படி முடியும்? ஹில் ஸ்டேஷன் போறப்போ வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் பாக்கெட் எல்லாம் எடுத்துட்டு தானே போவோம்.
1: நீ சொல்றது கரெக்ட் தான் ஸ்ரீஷா, ஆனா அதே பிளாஸ்டிக் அங்க இருக்கிற இயற்கையும் விலங்குகளையும் பாதிக்கும். அதனால கிளாத் பேக், ஸ்டீல் பாட்டில் மாதிரி ரீயூசபிள் பொருட்களை யூஸ் பண்ணலாம்.
2: இயற்கை மனிதனுக்கு கிடைத்த வரம், அதன் அழகை கண்களுக்கு விருந்தாக்கி மகிழ்வோம். பிளாஸ்டிக் தவிர்த்து இயற்கையை செழித்து வளர செய்வோம்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
0: சூப்பரான சாங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இது வாலிப வயசு நிகழ்ச்சி, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களோட குரு நான் வந்து பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எக்ஸ்ப்ளோர் வித் தரணி இந்த இன்ஸ்டா பேஜோட கிரியேட்டர்ஸ் நம்ம தரணி ப்ரோவும் கௌதம் ப்ரோவும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நமக்காக அப்படியே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா கேஜெட்ஸ்ல எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சூப்பராக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்குமே வந்துட்டு நமக்காக சமையான விஷயங்கள் சொல்ல போறாங்க, என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தரணி ப்ரோ, கௌதம் ப்ரோ, உங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஒரு செம்ம பாண்டிங் வந்திருக்கும், ரொம்ப காலமா ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்து இருக்கீங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் பத்தி மாத்தி மாத்தி சொல்லுங்க. அதாவது எப்படி எப்படின்னா, தரணி ப்ரோ நீங்க வந்துட்டு கௌதம் ப்ரோ பத்தினா தெரியாத விஷயங்கள்லாம் வந்து சொல்லுங்க, அதே மாதிரி கௌதம் ப்ரோ நீங்க வந்துட்டு தரணி ப்ரோ பத்தினா தெரியாத விஷயங்கள்லாம் அப்படியே வந்து எங்களுக்காக அப்படியே சொல்றீங்களா? தரணி ப்ரோ நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா?
3: ப்ரோ இவன் வந்து எனக்கு எப்படி இவனை ஃபர்ஸ்ட் தெரியும்னா, நம்ம காலேஜ் வந்து நாங்கள் டிப்ளமோ படித்தோம்னு சொன்னோம்ல, அப்போ வந்து இவன் வந்து காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இவன் தான் ப்ரோ வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்துட்ருப்போம். அதை வச்சு நான் அவன்கிட்ட போய் பேசினேன், இந்த மாதிரி நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணலாம், அதுக்கு வந்து நீ வீடியோ ஃபோட்டோஸ் இது பண்ணுறியான்னு கேட்டேன். ஓகே, வீடியோகிராஃபி பண்ணுறியான்னு கேட்டேன், ஓகேன்னு சொன்னோம். அதை வச்சு தான் ப்ரோ நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அங்கே பாண்டிங் போயிட்டுருக்கு ப்ரோ.
0: அது ஒரு இது வரைக்கும் சூப்பராக வந்து போயிட்டுருக்கு.
3: ஆமாம் ப்ரோ.
0: கௌதம் ப்ரோ இப்போ நீங்கள் தரணி ப்ரோ பற்றி சொல்லுங்கள்.
4: ஓகே ப்ரோ, தரணி அப்படின்னா அவன் எப்பயுமே கிளாஸில் ஃபன்னாக இருப்போம். ஸோ ஃபன்னாக அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது அவனுக்கும் இந்த ஒரு பேஷன் இருந்துச்சு, பட் அவனுக்கு எப்படி அது ப்ரொஃபஷனலாக எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு தாட் இல்லை. பட் இதை எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னா, ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும் அந்த சேனலை அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து நான் ஜாயின் ஆனேன். அவன் இப்படி என்கிட்ட அப்ரோச் பண்ணால் நான் வந்து ஓகே அப்படின்னு, சரி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம், எனக்கும் பேஷனாகவும் இருந்துச்சு. ஸோ நானும் அது மாதிரி எதுவும் பண்ணதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணோம். ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு.
0: சூப்பர் சூப்பர் ப்ரோ. இப்போ நீங்கள் கண்டென்ட்காக நிறைய இடத்துல வெளியில் வந்து போவீங்கல்ல, அந்த மாதிரி கண்டென்ட் கிரியேஷனில் உங்களுக்கு என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க கண்டென்ட் கிரியேஷனில், இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா ப்ரோ?
3: ப்ரோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு ஷாப் ரிவ்யூ பண்ண போகிறோம்னா, நாங்கள் போய் அவங்களை அப்ரோச் பண்ணுறோம் ஷாப்போட ஓனரை. அவங்க என்ன பண்ணுறாங்க, வர சொல்லிட்டு நம்மளை போய் அவங்களை வந்து வெயிட் பண்ண வச்சு, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சு, அதாவது அது வந்து அவங்க ஷாப்புக்கு தான் நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம், இருந்தாலும் அவங்க வந்து நம்மளே வந்து அவங்க வெயிட் பண்ண வச்சு ரொம்ப கஷ்டப்படுது. நாங்கள் ப்ரோ கிட்டத்தட்ட ஒரு 3 hours 4 hours பக்கமாக வந்து நாங்கள் வெயிட் பண்ணி அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து அப்லோட் பண்ணோம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம வந்துட்டோம், நம்ம

0: வந்துட்டோம். ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி வந்து அந்த ஷாப்புக்கு நாங்கள் போயிருப்போம். போயிட்டு நாலாவது வாட்டி அஞ்சாவது வாட்டி தான் வந்து அவங்க வந்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லி வர சொன்னாங்க. அந்த அஞ்சாவது வாட்டி போகும்போது வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து ரிவ்யூ கொடுத்து நாங்கள் எடுத்து வீடியோ போட்டோம். ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம், ஒரு நாலஞ்சு வாட்டி போயிட்டு அந்த ஷாப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணோம் ப்ரோ எங்கள் சேனலில்.
1: புரியுது புரியுது ப்ரோ. இந்த மாதிரி நிறையா சின்ன கிரியேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுமே வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பெரிய கிரியேட்டர்ஸும் வந்துட்டு அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அவங்களுக்கும் வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரிவ்யூ எடுக்க வராங்க அப்படின்னா எல்லா கிரியேட்டர்ஸும் ஈவனாக பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒரு ஒப்பீனியனாக வந்து இருக்குது. இன்றைக்கி இது வாலிபவேச நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா கிரியேட்டர்ஸோட நம்ம அப்படியே ஃபுல்லாக வந்து பேசினோம். ஸோ அடுத்த இது வாலிபவேச நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்து வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம வந்து சந்திக்கலாமா? பாய் பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம் இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஆதவனின் அப்பர் பெர்த் என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். சிதம்பரம் சமீப காலமாக ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயினில் தான் போகிறது வழக்கம். ஆனால் இந்த முறை அப்படி முடியலை. ஆனால் திடீர்னு டெல்லியிலேருந்து கிளம்பி வரணும் அப்படிங்கிற நிலைமை, உடனே அப்படியெல்லாம் டிக்கெட் கிடைக்கல, அதனால் தேர்ட் கிளாஸ் தான், அதில் தான் வர வேண்டியதாயிடுச்சு. டெல்லிக்கு போய் சேர 3 நாள் ஆகும். 3 நாளைக்கு இந்த தேர்ட் கிளாஸ்லேயே எப்படி நாம் போகிறோம்?

அப்படிங்கிற ஒரு சலிப்போட அந்த பயணம் அவனுக்கு இருந்தது. ஸ்டேஷன்ல எல்லாரும் வழி அனுப்பி வந்திருந்தாங்க. அவனுடைய நண்பர்கள் பேபி, சாந்தா, அபர்ணா, முகர்ஜி, மிஸ்ஸஸ் முகர்ஜிட்டு ஒரு பட்டாளமே வந்து வழி அனுப்புனாங்க. இதுல அபர்ணா அவனுடைய மனதிற்கினிய காதலி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எளிமையான பொண்ணு, இவன் மீது ரொம்ப அக்கறை. என்ன ஒரு நடுத்தர குடும்பத்து பொண்ணு, சாதாரண குடும்பம் இருந்தாலும் இவன் மீது அவள் கொண்டு இருந்தது அன்பின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் தான் பழகுறாங்க, பேபி, சாந்தா எல்லாருமே நல்ல நண்பர்கள் தான். ஆனால் அவர்கள் நண்பர்கள் மட்டும்தான், அது இல்லாமல் அவங்க ஒரு ஜாலி பர்சன் மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையாக விருப்பம் போல வாழ்வாங்க. ஆனால் அபர்ணா அப்படி இல்லை, இவன் தான் இவனுக்காக மட்டும்தாங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆள். எல்லார்கிட்டையும் சொல்லிடணும் அப்படின்னு எண்ணம் இருக்கு, அபர்ணா தான் என்னுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு. ஆனால் சூழ்நிலை அவனுக்கு அப்படி அமையலை, அவனுடைய வாழ்க்கை வேறு ஒரு திசையில் போயிட்டுருக்கு. அதனால் அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது, வெளிப்படையாக சொல்கிற அளவுக்கும் அவனுக்கு சூழ்நிலை இல்லை. ஏன்னா அவனுடைய வருங்காலம் என்பது ரொம்ப பிரகாசமாக இருக்குது, அது அபர்ணாவுடனான பயணத்தினால நடக்காது அப்படிங்கிறது அவனுடைய எண்ணம். மனசு ஒன்று விரும்பினாலும் தனக்கு தேவையானது கிடைக்கும்போது அதை பற்றி கொண்டு நடக்கிறது தானே வாழ்க்கை, அப்படி தானே போயிட்டுருக்கு. அதுதான் இவன் விஷயத்திலே நடந்துகிட்ருக்கு. டெல்லி தான் அவனுடைய பிறந்த ஊர், படித்த ஊர், வளர்ந்த ஊர் எல்லாமே. டெல்லியினுடைய அமைதியும் அந்த வெட்ட வெளியும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே உள்ள நினைவு சின்னங்கள் தானே அடையாளம் டெல்லிக்கு.

என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வழுது சுரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: போல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்திலாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம் செய்யும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள் சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: ஒரு கம்பெனியில ஒரு ஸ்டெனோவா தான் சிதம்பரம் சேர்ந்தார். அப்பெல்லாம் தேர்ட் கிளாஸ் தான், ட்ரெயின்ல போறது வர்றது எல்லாமே. அபர்ணா அப்பதான் பழக்கம். அந்த சூழ்நிலைக்கு அபர்ணா ரொம்ப பொருத்தமா தான் இருந்தா. சிதம்பரம் கொஞ்சம் சிகரெட் பழக்கம் உடையவன், மது பழக்கம், அப்புறம் டெல்லின்னா சொல்லணுமா, கொஞ்சம் ஒரு சுதந்திரமான வாழ்க்கை இதெல்லாம் அவனுக்கு கிடைச்சது விரும்பினான். ஆனால் அபர்ணா இதையெல்லாம் தடுத்தா, வேணாம், சிகரெட் குடிக்கிறது உடம்புக்கு நல்லதில்லை, மது பழக்கம் வாழ்க்கையை கெடுத்துரும் அப்படிங்கிறதெல்லாம் அவன் சொல்லி சொல்லி ஒரு நட்பாக இருந்தப்பவே ரொம்ப அதெல்லாம் சொல்லி சொல்லி வந்தான். அப்புறம் அவங்களுக்கு நடுவில் ஒரு காதல், ஆனால் அதை ஒரு ரெண்டு பேரும் சொல்லிக்கல. தெரியும் ரெண்டு பேர்த்துக்குமே நாம் மன செலவில் ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு. ஆனால் சிதம்பரமும் அதை சொன்னதில்லை, அபர்ணாவும் அதை காட்டிக்கிட்டதில்லை. ரயில் அப்படியே மெதுவாக நகருது. அந்த பெட்டியில் ஒரு குடும்பம் வந்து ஏறினாங்க. அடுத்த ஸ்டேஷன்லேயே ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தை வந்து ஏறினாங்க, இளம் தம்பதியர். அவங்க வந்து இவங்களுக்கு எதிர் சீட்லேயே உட்காந்துக்கிட்டாங்க. அந்த குழந்தை ஏதோ அடம் பண்ணிக்கிட்டே இருந்தான், விளையாடிக்கிட்டு இருந்தான், ஒரு இடத்துல உட்கார்ல. அவர் பந்து வச்சு விளையாடினான், அது சிதம்பரம் கிட்ட வந்து விழுந்தது. அதை எடுத்து இருந்தால் வச்சுக்கப்பா, கொண்டு வந்து தானே பந்து அப்படின்னு கொடுத்தாரு. உடனே மாமா தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னு அந்த பொண்ணு அதோட அம்மா சொன்னது. தேங்க்யூ மாமா அப்படின்னு அவன் சொன்னான். இந்த கணவன் பையன் ரொம்ப சுட்டிங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டான், சொல் பேச்சு கேட்கறதில்ல அப்படின்னாரு. சின்ன பசங்கள்லாம் நாமளும் அப்படி தானே அப்படின்னு சிதம்பரம் சொன்ன உடனே அது ஒரு மாதிரி நட்பாக மாறிடுச்சு. அப்பர் பர்த்து சிதம்பரத்தோடது. இந்த பையன் அடம் பண்ணான், நான் மேலே படுத்துக்கிறேன் மேலே படுத்துக்கிறேன் அப்படின்னு. அது மாமாவோட பர்த்ரா அப்படின்னு சொன்னார் அந்த அப்பா. உடனே சிதம்பரம், அதனால் என்ன, பையன் பிரியப்படும்போது நீங்கள் படுக்க வைங்க, அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே மேலே படுக்க வச்சாங்க. பையன் தூங்கிட்டான். அப்புறம் இவங்களுக்குள்ளே ஒரு நெருக்கம் ஏற்பட்டது அந்த குடும்பத்தோட. அந்த பொண்ணு இட்லி வச்சுருந்தா, சாப்பிட்றதுக்கு எடுத்தாங்க, நீங்கள் இட்லி சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொன்னான். இல்லை இல்லைங்க பரவாயில்ல அப்படின்னா. நம்ம பொதுவாக இப்போல்லாம் சாதாரண மனிதர்களோட பழகிறதில்ல, கொஞ்சம் வாழ்க்கையில் உயர்ந்துட்டான். இருந்தாலும் அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டதுனால அதோட ஒரு புன்னகை, அதோட ஒரு அழகு, அதனால் இவனால் தட்ட முடியல, வாங்கி சாப்பிட்டான். பிறகு ஏதோ பேசிக்கிட்டே வந்தாங்க. ரயில் வேகமாக போயிட்டு இருந்தது.

0: ஏ தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏ வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏ நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அந்த வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: ஏய் அபி, என்ன பிடி பீரியட்ல பண்ண வேண்டியதெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்க?
3: என்னது பிடி பீரியடா? ஹே சிவா, நான் உலக சாதனைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
2: நீயா? சாதனையா?
3: அட சிவா, வர 29 பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்வு பஞ்சபூத ஸ்தலம் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட் நடக்க போகுது. இங்க 30 இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
2: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
3: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவெண்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
5: கதை நேரம்.
6: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
7: அவனுக்கு நினைவுகள், இந்த பொண்ணோட அழகு வசீகரம், அதுல ஒரு ஈர்ப்பு இருக்கு. திருமணமான பெண் இருந்தாலும் இந்த ரயில் பயணத்துல ஏதோ பக்கத்துல இருக்கிறதுனால அடிக்கடி பாக்குறான். அந்த பொண்ணு இவனை பெருசா சட்டை பண்ணல, ஆனா இவன் அடிக்கடி பாக்குறது அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே வரான்.

சரி, இருவரும் நெருக்கமா பேசி நட்பாகிட்டாங்க இல்லையா குடும்பமா. அவனுக்கு பழைய நினைவுகள் அப்படியே வர ஆரம்பிச்சது. ஒரு நாள் ஆஃபீஸில் சொன்னார், ரங்காச்சாரின்ட்டு இவருடைய உயர் அதிகாரி சொன்னார், ஏப்பா நம்ம ஓனர் வராருப்பா, போய் ரிசீவ் பண்ணிட்டு வரணும், கார் எடுத்துகிட்டு போய் கூப்பிட்டு வந்துரு அப்படின்னாரு. ஐயா நான் போய் ஓனர்கிட்ட, இவன் சாதாரண ஸ்டெனோ, நான் போனால் நல்லா இருக்குங்களா? இல்லை இல்லை, போயிட்டு அவர் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி என்ன தான் அனுப்புனாருன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு. போய் நின்றுட்டு இருந்தான். அவங்க ஓனர் பேர் பட்டாபி, அவருடைய புகைப்படத்தை பார்த்துருக்கான், ஸோ அதனால் போனால் அடையாளம் கண்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஸ்டேஷனில் காத்திருந்தான். இவன் வழக்கம் போல் தேர்ட் கிளாஸ் பெட்டியில் நின்று வெயிட் பண்ணுறான். அவனுக்கு ஏறுறதும் இறங்குறதும் அங்கே தான். ஆனால் அவர் வர்றது ஃபஸ்ட் கிளாஸில். அப்புறம் ரயில் நின்னதும் அங்கேடா காணுன்னு அப்புறம் தான் திடீர்னு யோஜனை வந்தது. அடடா அவர் ஃபஸ்ட் கிளாஸ்லாம் வருவார் அப்படின்னு ஓடி போய் அங்கே நின்னா இறங்கி வந்தார். அடையாளம் கண்டுபிடிச்சாச்சு. ஹலோ சார், ஆர் யூ மிஸ்டர் பட்டாபி அப்படின்னா, ஆ எஸ் எஸ் யூ அப்படின்னார் அவர். ஐ எம் சிதம்பரம், ஐ எம் கம்மிங் ஃப்ரம் த கம்பெனி பேர்லாம் சொன்னான், ரங்காச்சாரி பேர் சொன்னான். ஓ தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்ட்டு ஒரு காரில் ஏறி அப்படியே வந்துகிட்டே இருந்தாங்க. என்னாச்சு ரங்காச்சாரிக்கு? இன்னொரு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லைங்க சார். ஆஃபீஸ் வந்தாரா? ஆ வந்தாருங்க சார். அவர் நுணுக்கமாக கேட்குறாரு, ஆஃபீஸ் வந்தவனுக்கு எப்படி உடம்பு சரியில்லாமல் போவோம், நம்மளை வந்து கூப்பிட்டு வரத்துக்கு என்ன அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி. அவரை போயிட்டு ஆஃபீஸ் போயாச்சு. ரங்காச்சாரி வரவேற்றாரு. என்ன ரங்காச்சாரி உடம்பு சரியில்லை போல? ஆமாங்க சார் உடம்பு சரியில்லை, கிளைமேட் மாறுதில்ல அதான் அப்படின்னு நக்கலாக பேசினார். அதாவது அவர் சரியாக இருக்கிறதில்ல, பொறுப்பாக இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாரு. அப்புறம் டெல்லி ரொம்ப வளர்ந்துருச்சு போல அப்படின்னாரு. ஆமாம்மா ரொம்பவே வளர்ந்துருச்சு, முன்ன மாதிரி இல்லை. ஆனால் அரை மணி நாள் நம்ம கம்பெனி மட்டும் அப்படியே இருக்கு அப்படின்னாரு. ரங்காச்சாரி சைலண்ட் ஆகிட்டாரு. பட்டாபி கூட அவங்க பொண்ணு இந்திராணி அதுவும் வந்திருந்தது. அது ஒரு வாரமாக உட்காந்துக்குச்சு. இவங்க கம்பெனி விஷயம் பேசுவாங்க, நம்மளுக்கு இதில் என்ன தெரிய போகுது அப்படின்ட்டு. அப்புறம் மிஸ்டர் சிதம்பரம், நீங்கள் தான் டெல்லிக்காரராச்சே, டெல்லியெல்லாம் எங்களுக்கு சுற்றி காட்டுங்களேன் அப்படின்னு பட்டாபி கேட்டார்.

0: மலைப்பகுதியில் வசிக்கும் வன விலங்குகளை துன்புறுத்தாமல் இயற்கையை கண்குளிர கண்டு ரசிப்போம். வனங்களை வளர்ப்போம், உலகை காப்போம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் சோனா FM 107.8.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊரு தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
4: கதை நேரம்.
5: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
6: ஓஎஸ் வரேன் சார், காட்டுறேன் அப்படின்னு ஒரு கார் எடுத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு அவருக்கு டைம் இல்லை, பட்டாபிக்கு அவர் ஒரு மீட்டிங் போயிட்டாரு. இந்திராணி மட்டும்தான் கூட வந்து எல்லாத்தையும் சுற்றி காட்டினது. அதில் இந்திராணிக்கும் சிதம்பரத்துக்கும் கொஞ்சம் ஒரு நல்ல நட்பும் ஒரு அது நெருக்கமாகவும் மாறிடுச்சு. அடுத்த நாள் பட்டாபி வந்தார். இன்னைக்கு எனக்கு சுற்றி காட்டுங்களேன் அப்படின்னாரு. போனாங்க கூடவே. அவங்க பார்த்த இடங்களை விட்டுட்டு பார்க்காத இடங்கள்லாம் அப்படியே சுற்றி காட்டினாங்க. சிதம்பரத்தோட ஒரு அணுகுமுறை, சுறுசுறுப்பு இதெல்லாம் பார்த்துட்டு, நம்ம கம்பெனிக்கு உங்க மாதிரி ஒரு ஆள் இருக்குது ரொம்ப பெருமை, ஆனால் நீங்கள் வெறும் ஸ்டெனோவாக இருந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லி, நீங்கள் ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக மாறுங்க, நான் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனார். போயிட்டு அதே மாதிரி டெல்லியில் ஒரு பிரான்ச் ஆரம்பித்து இன்னொன்று ஆரம்பித்து அதில் ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் போட்டார், உற்பத்தி பிரிவு. அதில் உற்பத்தி ஆகிற பொருள்களோட எக்ஸிக்யூட்டிவ் ஒரு தான் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். வாழ்க்கை தரம் உயர்ந்துருச்சு, இந்திராணிக்கு அவருக்குமான நெருக்கமும் வளர்ந்துக்கிட்டே போச்சு, காதலாக மாறிச்சு. இறுதியாக அது கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு முடிவுக்கு அவரும் ஒத்துக்கிட்டார் பட்டாபி. கல்யாணம் அடுத்த மாதம். ஸோ அதற்கான ஏற்பாடுகளை செய்யத்தான் இப்போ டெல்லியிலேருந்து போயிட்டு இருக்கான். ரயிலில் லைட்டெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க, அப்புறம் தூங்க போயிட்டான் பெர்த்தில் படுத்து. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த பொண்ணு அழுற சத்தம் கேட்டது. திடுக்குன்னு எழுந்துருச்சு பார்த்தான். என்ன என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ஸ்டேஷனில் இறங்கினார், வரவே இல்லை, ரயில் புறட்டுருச்சு அப்படின்னு சொன்னான். சரி, இதை தூக்க கழகத்தில் தவற விட்டுருப்பார், அடுத்த பெட்டியில் ஏதாவது ஏறி இருப்பார், வந்து சேர்ந்துருவார் அப்படின்னு தைரியம் சொன்னான். குழந்தை அழுது, ஸ்டேஷனில் நிற்கும் போது இறங்கி போய் பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தான், பேப்பர்ஸ்லாம் படிக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்து போட்டான். அந்த பொண்ணு அடுத்தடுத்த ஸ்டேஷனில் நிற்கும் போதெல்லாம் இங்கே வந்து சேர்ந்துருவாரா, இந்த இடத்துல வந்து சேர்ந்துருவாரான்னு எட்டி எட்டி பார்க்குறா. அவன் வரவே இல்லை. அப்புறம் குழந்தைகிட்ட ரொம்ப கரிசனமாக அவன் நடந்துக்க ஆரம்பித்தான். அந்த பொண்ணு ரொம்ப வருத்தத்தோடையே உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்புறமா எல்லாம் வாங்கி கொடுத்தான், பிடிச்சான், கேர் எடுத்துக்கிட்டான். அப்புறம் அந்த பொண்ணு படுத்து தூங்கிட்டான். தூங்கிட்டு கொஞ்ச நேரம் கழித்து எழுந்திரிச்சு உட்காந்தா, மறுபடியும் தேட ஆரம்பித்தான்.

இந்த சந்தர்ப்பத்தில் அது ஒரு குகை பாதை, அதாவது ஒரு சுரங்கப்பாதை மாதிரி இருக்கும். அதில் போய் போய் வெளியில் வர ஒரே இருட்டாக இருக்கும். அந்த நேரத்தில் இவன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டான், அந்த பொண்ணோட பக்கத்தில். அது ஒன்றும் சொல்லலை. அந்த சுரங்கத்தில் போகும்போது ஒரே இருட்டாக இருக்கும். அதை பயன்படுத்தி என்ன பண்ணுறான், கொஞ்சம் நெருங்கி உட்காடுறான், சோதனை பண்ணுறான், என்ன பண்ண இந்த இப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்ட்டு. உடனே அவன் சட்டுன்னு தள்ளி உட்காந்துட்டு, என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கோபமாக கேட்க ஆரம்பிச்சிட்டான். சரி, அவனுக்கு ஷாக் தான், என்னடா இந்த பொண்ணு இப்படி இன்சல்ட் பண்ணிட்டான், இனிமேல் எப்படி பேசுறது பிடிக்கிறது அப்படி தள்ளி உட்காந்துக்கிட்டான், அவனுடைய இடத்துக்கு போயிட்டான்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: ஷக்கலக்க குட்டீஸ், ஷக்கலக்க குட்டீஸ்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
3: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: பையனுக்கு தெரியுமா இவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்ட்டு, அவன் மாமா வாங்க விளையாடலாம் விளையாடலாங்கிறான். உடனே மாமாவை தொந்தரவு பண்ணதரா அப்படின்னு அந்த பையனை திட்டுறா. ஸோ இப்படி போயிட்டுருக்கும் போது அவன் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருச்சு. வந்தாச்சு. அவங்க வெல்கம் பண்ணுறதுக்காக இந்திராணி வந்திருந்தா, அவருடைய இன்னொரு ஆண் கூட இருந்தான். அப்புறம் இறங்கி பார்க்கும்போது இவருடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னான். கார் கொண்டு வந்தான். காரில் ஏறி போகும்போது அந்த இந்திராணியும் அவருடைய நண்பனும் பின் சீட்டில் உட்காந்துக்கிட்டாங்க. இவன் டிரைவ் பண்ணான். கண்ணாடி இருக்கும்ல, கண்ணாடி உட்காந்துக்கிற தெரியும். அதில் அவன் தோல் மேலே கை போடுறான். இந்த பொண்ணு ஏதோ சொல்கிறா, அப்புறம் கையை எடுக்கிறான். அப்படி வருது. டெல்லியில் இந்த நண்பர்களை அண்ணும் அவனும் பெண்ணும் இருக்கிறது ஒரு சகஜமான விஷயம்தான். அவன் மனசில் என்னென்னவோ ஓடுது. இப்போ இவன் இப்படி இருக்கானே, தோல் மேலாம் கை போடுறான், திருமணத்துக்கு பிறகும் இது தொடருமா அப்படி அப்படின்னு அவனுக்கு ஒரு குழப்பம். அப்போ தான் அபர்ணா அவன் நினைக்கிறான், அவள் எவ்வளோ அருமையான பொண்ணு, நம்ம அவளை வந்து சாதாரணமாக கழட்டி விட்டு வந்துட்டோம் இந்த வாழ்க்கைக்காக, இந்த இந்திராணியின் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வாழ்க்கைக்காக. ஏன்னா அது ஒரே பொண்ணு அவருக்கு, அவருடைய ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் இவருக்கு தாங்கிறது இருக்கு இல்லையா. இந்த ரயிலில் சந்தித்த அந்த பொண்ணு தன்னுடைய கணவனுக்காக எப்படி இருக்கா, எவ்வளோ எப்படி நடந்துக்கிட்டா நம்மக்கிட்ட காட்டமா. பெண்கள் எப்படியோ இருக்காங்க, பட் இவ இப்படி இருக்காளே, இது வேணான்னு சொல்லிடலாமா அப்படின்னு அவன் மனசில் தோணு. வேண்டாம் இந்த கல்யாணம், நம்ம மறுபடியும் அபர்நாட்டியே போயிடுவோம், போயிட்டு மன்னிப்பு கேட்டு நம்ம ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அவனுக்கு கார் ஓட்டுறதுல கவனம் செதுறது. எதிரில் வரவங்க மேலே விடுற மாதிரி போகிறான், திருப்பி நிறுத்துறான். அப்புறம் ஒரு இடத்துல நிறுத்திட்டு பக்கத்தில் இந்த நண்பன் வந்தால, இந்திராணியோட நண்பன், கொஞ்சம் நீங்கள் டிரைவ் பண்ணுறீங்களா, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான். ஓகே ஓஎஸ் அப்படின்னு அவன் வந்து அந்த சீட்டில் உட்காந்துட்டான். இவன் போய் பின்னாடி இந்திராணிட்ட உட்காந்துட்டான். அப்புறம் அப்படியே போக போக இந்திராணிட்டு பேசிக்கிட்டே இருந்தான். அந்த வருங்காலத்தை பற்றிய சிந்தனைகள் முன்ன நினைச்சான் இல்லையா, இந்த கல்யாணம் வேணுமா, இந்த வாழ்க்கை தேவையா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் மறைஞ்சிருச்சு. அவன் கண் முன்னாடி அவன் மாமனாருடைய கம்பெனி, அவன் வாழ போகிற வாழ்க்கை அதெல்லாம் விரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்திராணியோட தோல் மேலே கை போட்டுக்கிட்டான். அவன் திருமணத்துக்கு தயாராயிட்டான். அப்போ எதிர்கால வாழ்க்கை என்பது அவனை இந்திராணியோடு இணைய வைத்து விட்டது. இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. அப்பர் பெர்த் என்ற சிறுகதையின் மூலம் நமக்கு ஆதமன் சொல்லும் செய்தி என்ன என்று பார்த்தால், புனிதமான சில உறவுகள் நம் வாழ்க்கையில் வந்து போகும், ஆனால் வளமான வாழ்க்கை அதில் அந்த எதிர்பார்ப்பு சிலதை நம்ம கைவிட்டு வேறொன்றை தேடி போகிற மாதிரி ஆகும். மனிதன் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறான். தூய்மையானதையும் எளிமையானதையும் மனம் நாடும், ஆனால் ஆசை என்பது வளமான வாழ்க்கையைத்தான் நாடும். அப்படி தான் போயிட்டுருக்கு. அதுதான் அந்த உலகத்தின் போக்கை தான் இதில் சொல்கிறாரு. காதல், புனிதம் இதெல்லாம் தாண்டி வசதி வாய்ப்புங்கும் போது மனிதனுடைய மனம் வசதி வாய்ப்பைத்தான் நாடுகிறது, காதலை உதறிவிட்டு போய்விடுகிறது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்கிறதா நான் பார்க்குறேன். உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: விவசாயி இருந்தாரு. அவர்கிட்ட தங்க முட்டை போடுற ஒரு கோழி ஒண்ணு இருந்துச்சு. அந்த கோழி மாசத்துக்கு ஒரு தடவை தங்க முட்டையை ஒண்ணு போடும். சோ இந்த விவசாயி என்ன பண்ணுவாரு, தங்க முட்டையை எடுத்துட்டு போய் ஒண்ணு ஒண்ணா அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மார்க்கெட்ல வித்துருவாரு. வித்ததுக்கு அவருக்கு நிறைய பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு இந்த பால் பண்ணை எல்லாம் வச்சாரு. அண்ட் அது மட்டுமே இல்லாம நிறைய கோழிகளை வாங்கி கோழி பண்ணையும் வச்சிருந்தாரு. மாட்டு பண்ணை எல்லாம் வச்சு நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் சாயங்காலம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு யோசனை ஒன்று வந்துச்சு. நம்ம ஏன் இந்த கோழி மாசம் மாசம் போடுற முட்டையை ஒரேடியா எல்லாத்தையும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்துச்சு. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, நேராக அந்த கோழிக்கிட்ட போய் அந்த கோழியோட வயிற்றை கிழிச்சு அதுக்குள்ள இருக்க முட்டையெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அதோட வயிற்றை கிழிச்சிட்டாரு. அப்போ கோழி செத்துடுச்சு. ஸோ அப்போதான் அவர் யோசிச்சாரு, இந்த கோழி ஒரு ஒரு முட்டையாக தான் போடும் போல, நம்ம அவசரப்பட்டு இந்த கோழியை கொண்டுட்டோமே, இப்போ தங்க முட்டைக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, ஒரே நாளில் எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அண்டு பேராசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய நஷ்டத்தை நமக்கு உண்டாக்கும். நமக்கு இருக்கிறத வச்சு கிடைக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்க பழகணும். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். பேராசை அப்படிங்கிறது நம்மளோட சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவர் கூட பேசலாம். ஹலோ, வணக்கம். உங்க நேம்?
2: ஆரோன்.
1: ஆரோன், ஸ்பெல்லிங் சொல்லுங்க.
2: AARONPRJN.
1: அருண் பிரஜின், இதுதான் உங்க நேம் கண்டுபிடிச்சிட மாத்தீங்களா? நீங்க ஸ்பெல்லிங் சொன்னதை வச்சு, சரி எங்க ஊர்ல எல்லாம் அருண்க்கு ARUN தான் வரும், நீங்க என்ன இவ்வளவு ஸ்பெல்லிங் சொல்றீங்க?
2: ஆனா என்னோடது ஆரோன்.
1: ஆரோன், சரி ஓகே. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ஆரோன்?
2: ரெண்டு இட்லி கிடைக்குமா?
1: கிடைக்கும். எப்படி?

0: லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? என்ன லஞ்ச்?
1: இட்லி.
0: லஞ்சுக்கும் இட்லி தானா? சரி ஓகே. தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஆரோன் கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர் நீ கூட இப்போ சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு. பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஆரோன் கூட பேசலாம்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம். பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டும் அல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்றைக்கி நம்ம கூட ஆருன் தான் ரொம்ப சூப்பராக பேசிகிட்டு இருந்தார். அடுத்ததாக நம்ம ஆருன் கூட பேசிடலாம். இப்போது இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் நந்தினி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றியும், அந்த நலனை மேம்படுத்துறதுக்கும், மேலும் என்னென்ன ஆரோக்கியமான உணவுகள்லாம் எடுத்துக்க அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ சொல்லுவாங்க இல்லையா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த பேலன்ஸ்டு டயட் அப்படிங்கிற டேர்ம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா என்னென்ன உணவுகள்லாம் அதுல இருக்கணும் மேம்?
3: உணவு பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் டயட், அதுதான் ரொம்ப கீ, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ பேலன்ஸ் டயட்னா ஒன்றும் கிடையாது. இப்போது வந்து உடனே டயட்டுனாவே இப்போது வந்து ப்ரோட்டீன், அதாவது புரத சத்தை வச்சு மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அது மட்டும் டயட் கிடையாது. பேலன்ஸ் டயட்னா கார்போஹைட்ரேட்டும் தேவை, ப்ரோட்டீனும் தேவை, ஃபேட்டும் தேவை, வைட்டமின்ஸும் தேவை, மினரல்ஸும் தேவை. ஸோ எல்லாமே சேர்ந்தால் மட்டும்தான் பேலன்ஸ் டயட், அப்போ தான் பாடி ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ பேலன்ஸ் டயட் ரொம்ப கீ, அது இருந்தால் மட்டும்தான் பாடி ஒழுங்காக இருக்கும்.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மீல் பிளேட்டில் எல்லாமே இருக்கணும். ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர்னு எல்லாமே இருக்கிறது தான் ஒரு பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ குழந்தைங்களோட மீல் பிளேட் எப்பயுமே இந்த மாதிரி ஃபுல்ஃபில்டாக இருக்க மாதிரி நம்மளும் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்கள் ரெண்டு பாடல் கேட்டுட்டு வந்துடுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு டேர்ம் இருக்கு மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்னு. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம என்ன ஆரோக்கியமாக சாப்பிட்டோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் இந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஸோ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட்டோம், அது ஒரு பழமாக இருந்தாலும் சரி, ஒரு காய்கறியாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரோட்டீன் சத்து தரக்கூடிய முட்டை கறி இந்த மாதிரி இருந்தாலும் சரி, எதை நம்ம ஆரோக்கியமாக எடுத்துக்கிட்டோம் இந்த நாளில் அப்படிங்கிறத நம்ம தினசரி நோட் பண்ணி அந்த மாதிரியே டெய்லி டெய்லி கொண்டுட்டு போனோம் அப்படின்னா நம்மளோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம குழந்தைகளோட வளர்ச்சிக்குமே இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு இப்ப சூப்பரான பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. ரெண்டு பாடல் கேட்டுட்டு வந்துருங்க. அண்ட் இப்ப வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினாலும் கண்டிப்பா நீங்க ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோல இடம்பெறும். சோ ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்ஓட நம்பர் 9787070178. இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிடலாம். நீங்கள் ஓட் பண்ணுற பாடல் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். இப்போ பாட்டு கேட்டு வந்துடுங்க.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டில தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி. போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சேர்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரேனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலி என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: இயற்கை வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: ஹே அபி, என்ன பிடி பீரியட்ல பண்ண வேண்டியதெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்க?
3: என்னது பிடி பீரியடா? ஹே சிவா, நான் உலக சாதனைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
2: நீயா? சாதனையா?
3: அட சிவா, வர 29 பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்வு பஞ்சபூத ஸ்தலம் அப்படிங்கிற இந்த இவெண்ட் நடக்க போகுது. இங்க 30 இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
2: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
3: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் நம்ம மக்களின் குரல்.
6: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
7: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ஆருன் கூட தான் பேச போறோம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம ஆருன் கூட பேசிடலாமா? ஆருன், உங்களுக்கு வந்து இட்லி ரொம்ப பிடிக்கும் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ டெய்லியுமே உங்க வீட்டில் இட்லி தானா?
8: இல்லை.
7: ஓகே, இல்லை டெய்லி இட்லி கிடையாது. சரி, என்னென்ன லன்ச் எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடுவாங்க மம்மி?
8: ரைஸு கொடுத்துடுவாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன கொடுத்துருவோம் அது கொடுத்துருவாங்க.
7: சரி, என்னதான் நானே கண்டுபிடிச்சிட்டாலும் நீங்களே சொல்லுங்கள், உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன?
8: இட்லி.
7: சரி, இட்லி. இப்போ வந்து 365 இட்லியே செஞ்சா ஓகேவா உங்களுக்கு?
8: இல்லை.
7: அப்புறம்
8: டெய்லி அம்மா எல்லா அன்னைக்கு ஒரு வாட்டி கொடுக்கறது எல்லாம் டெய்லி கொடுப்பாங்க. மாத்தி மாத்தி கொடுப்பாங்க.
7: சரி, ஓகே ஓகே. சரி, இட்லிக்கு தொட்டுக்க உங்களுக்கு வந்து என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும்?
8: சட்னி, நார்மல் சட்னி.
7: நார்மல் சட்னி அப்படின்னு ஒரு டிஷ் இருக்கா? சரி, அக்காவுக்கு வந்து சொல்றீங்களா நார்மல் சட்னிக்கான ரெசிபி என்னன்னு?
8: தேங்காய் சட்னி.
7: தேங்காய் சட்னி, நார்மல் சட்னி ஒன்றுன்னு நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. சரி, நம்ம இந்த சாப்பாட்டு விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் நகர்த்தி வச்சிடலாம். எனக்கே லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இப்போ கொஞ்சம் ஸ்டடீஸ்க்கு போயிடலாம். சரி, உங்களுக்கு ஸ்கூலில் எந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்?
8: இங்கிலீஷ்.
7: இங்கிலீஷ் ஏன்?
8: கண்ணா, நான் வந்து சின்ன வயசுலேருந்து சொல்லும் போது இங்கிலீஷில் தான் சொல்லுவேன்.
7: இங்கிலீஷ். சரி, சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷ் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க. சரி, வீட்டிலலாம் இங்கிலீஷில் பேசுவீங்களா? யார்கிட்ட?
8: அம்மாக்கிட்டே அப்பாக்கிட்டே.
7: அப்போ மலையாளம் தமிழ் நல்லா பேச மாட்டீங்களா?
8: மலையாளம் பேசும்.
7: ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு வீட்டில் யாரை ரொம்ப பிடிக்கும்?
8: அப்பாவே அம்மாவே.
7: ஒருத்தர் தான் சொல்லணும்.
8: அம்மா அப்பா.
7: டேடி. சரி, ஏன் டேடி ரொம்ப பிடிக்கும்?
8: அண்ணா அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
7: அதான் ஏன்?
8: காரணம் அவங்க வந்து என்னை அடிக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு வார்னிங் கொடுப்பாங்க.
7: வார்னிங் மட்டும் கொடுத்துருவாரு டேடி, அடிக்க மாட்டாருன்றீங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது வார்னிங் கொடுத்ததெல்லாம் உண்டா?
8: அன்னைக்கு ஒரு வாட்டி நான் என்னமோ சொல்லிட்டேன், அப்படி என்னமோ சொல்லிட்டேன், அது இனிமேலே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அடிக்கவே இல்லை மிஸ்.
7: ஸோ ஸ்வீட் ஆருன். சரி, லாஸ்ட்டாக டேடி வந்து உங்களுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தாரு?
8: லாஸ்ட்டாவா? லாஸ்ட்டாக வந்து எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்க.
7: காரா? என்ன காரு?
8: அது டாய் காரு.
7: டாய் கார். சரி, ஓகே ஓகே. சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஆருன் கூட பேசலாம். ஸ்டேடியூண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. அடுத்தடுத்து சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நிகழ்ச்சியில் பேசலாம்.

0: என்ன பிரியா, எப்பயுமே நோட்டீஸ் போர்டுல கிரிக்கெட் வாலிபால் காம்படிஷன் பத்தி தான் போடுவாங்க, இப்ப குக்கிங் காம்படிஷன் பத்தி போட்டிருக்காங்க.
1: எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம் பா, நம்ம போய் என்ன பண்ண போறோம்?
0: அது உனக்கு, எனக்கு இல்ல.
1: ஏய், ஆமா இல்ல, நீ கலந்துக்கலாம்.
0: சரி, எங்க எப்ப நடக்குது பிரியா? PAS ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் இந்த இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026 May 27 புதன்கிழமை நம்ம சோனா காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா காக்கா பாளையத்துல தான் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயா. இந்த காம்படிஷன்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 7010535989 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கணுமா. அது மட்டும் இல்லாம இந்த ஈவெண்ட்டுக்கு சோனா எஃப்எம் தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க.
1: சூப்பர், சென்று வா ஸ்வேதா, வென்று வா.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: ஏ அனு, ஏற்காடு ஃப்ளவர் ஷோ போகணும், டைம் ஆகுது, சீக்கிரமா வா.
4: என்னமா வேணும்?
3: இந்த குப்பைய மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியா பிரிச்சு குப்பை தொட்டியில போட்டு பாக்கலாம்.
4: எல்லா குப்பையும் குப்பை தொட்டில தானமா போடணும், அதுல என்னமா பிரிச்சு போடணும்னு சொல்ற நீ?
3: குப்பையிலேயே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு ரெண்டு இருக்கு. நம்ம யூஸ் பண்ற பிளாஸ்டிக் கவரு, பிளாஸ்டிக் பொருட்கள், இது எல்லாமே மக்காத குப்பை. பல வருஷங்கள் ஆனாலுமே அப்படியே இருக்கும். அத மறுசுழற்சி பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணோம். மத்த குப்பைகள் எல்லாமே மக்கக்கூடிய குப்பைகள் தான்.
4: ஓ, இதுல இவ்ளோ விஷயம் இருக்காமா?
5: பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதை முடிந்தவரை தவிர்த்திடுங்கள். பயன்படுத்திய பிளாஸ்டிக் குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று தரம் பிரித்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துங்கள். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட அருண் தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாரு. அடுத்ததா இன்னும் சில விஷயங்களை நம்ம அருண் கூட பேசலாம். இப்போ இந்த நேரத்தில் ஒரு தாறுமாறான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நான் என்ன டிஷ்ஷு சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குக்கும்பர் யோகட் சாலட் தான். என்னடா பேரே வெளிநாடு ஜாமா மாதிரி இருக்கே.

அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. வெளிநாட்டு ஐட்டம்லாம் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். ஸோ இதில் கொஞ்சம் அந்த இங்கிலீஷ் பேரை மட்டும் சேர்த்துக்கிட்டோம், மற்றதெல்லாம் நம்ம ஊரை சேர்ந்தது தான். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் இந்த வெள்ளரிக்காய் ஒன்று நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும், தயிர் ஒரு கப்பு, அடுத்ததான் இந்த சீரகத்தூளும் உப்பு மிளகும் தேவையான அளவு, அதாவது மிளகுத்தூள் இதெல்லாமே தேவையான அளவு, இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் இந்த வெள்ளரிக்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும், அது கூடவே தயிர் ஒரு கப்பு சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் அடிச்சிடணும். இப்போ தேவையான அளவு உப்பு, அப்புறமேட்டு இந்த சீரகத்தூள், கொஞ்சோண்டு மிளகுத்தூள், இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணோன்னு வைங்களேன், சூப்பரான இந்த குக்கும்பர் யோகர்ட் சாலட் ரெடி ஆகிடும். ஸோ இது ஏன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வெயில் காலம் இல்லையா. ஸோ இந்த வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளில் குறிப்பாக இருக்கிறது இந்த தயிர். அது மட்டுமே தயிர் வந்து ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்டால் கிடையாது, தயிரில் அதிகபட்சமான ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட கட் ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப சீராக பாதுகாக்கும். அதனால் இந்த தயிரை குழந்தைங்க சாப்பிட மாட்டேன், தயிர் சாதம்லாம் யாரும் சாப்பிடுவாங்களா அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சேட்டை பண்ணாங்க அப்படின்னா, உடனே பட்டு பட்டுன்னு நாலு வெள்ளரிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு இந்த ஒரு சாலடை செஞ்சு கொடுத்துருங்க. அண்ட் இதை இன்னும் கலர்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு பீட்ரூட் இருக்கு இல்லையா, அதையுமே ஒரு நாலஞ்சு பீஸ் இது கூட சேர்த்துக்கலாம். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் ஆரஞ்சு கலரையும் இது கூட சேர்க்கறதுக்கு, கேரட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, காய்கறிகள் அதிகபட்சமாக இருக்கிறதுனால ஃபைபர் அதிகமாக இருக்குது, அண்ட் விட்டமின்ஸும் ப்ரோபயோட்டிக்ஸும் தயிரில் அவ்வளவு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக குழந்தைங்க இதை எடுத்துக்கும் போது உடம்புல இருக்க சூடு எல்லாமே தணிஞ்சிரும். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் பெர்ஃபெக்டான ஒரு சம்மருக்கு தகுந்த ஒரு ரெசிபி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மதிய நேரத்தில் இந்த குழந்தைங்கள்லாம் சம்மர் லீவ் விட்டாலே விளையாட போயிடுவாங்க இல்லையா, விளையாடிட்டு வருவாங்க ஒரு நாலு மணிக்கு, அந்த டைமில் இந்த ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இல்லையா, வேணான்னு சொல்லாமல் சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரேயர் நீ என் கூட. இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணணுமா, உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9 7 8 7 7 0 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட அருண் தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாரு. இப்போ நம்ம சில விஷயங்களா அருண் கிட்ட பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்தில் நம்ம கூட ஒரு டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் ஜெயா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம என்னென்ன மாதிரியெல்லாம் ஒரு சப்போர்ட்டாக அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்கலாம் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு டைமில் நம்ம என்ன மாதிரியான சப்போர்ட்டெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் மேம்?
3: ஃபிசிக்கலை விட ஒரு இமோஷனல் நிறைய வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்படி டெசிஷன் எடுக்கிறதுனே தெரியல, அதாவது அது உங்களுக்கு புரியல குழந்தைங்க அது. அப்போ அந்த என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லி நீ இதை நினைக்கிறது தப்பு, ஏன்னா அவங்களுடைய பார்த்ததை வச்சு அதுங்க டிசைட் பண்ணுது, அது எல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மென்டலி வி ஹாவ் டு கிவ் சப்போர்ட் ப்ளஸ் வி ஹாவ் டு கெட் தி சப்போர்ட் ஆஃப் தி பேரண்ட் ஆல்சோ. நவ் அண்ட் தென் வி ஹாவ் டு மீட் தி பேரண்ட். அதில் தான் மெயினாக இருக்கும். ஏன் பேரண்ட்ஸுக்கு தெரியலனா பிள்ளை என்ன அவளுடைய டெவலப்மெண்ட் இருக்குங்கிறத நம்ம நவ் அண்ட் தென் நம்ம பேரண்ட் வந்து அவங்களும் டீச்சரை பார்க்கணும், டீச்சரும் பேரண்ட்டை பார்க்கணும். அப்போ தான் பிள்ளைய வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக அந்த ஏஜுக்குடைய மெச்சூரிட்டியோட வளரும்.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸோட சப்போர்ட்டுமே நமக்கு தேவை. ஸோ ரெண்டு பேருமே கலந்து பேசி அவங்க என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை வந்து ஃபார்வர்டாக எடுத்துகிட்டு போனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாட்டு

0: பாடல்கள் தான் வரப்போகுது. நானும் பாய் பாய் சொல்லி கிளம்ப போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம அருண் கூட பேசிடலாம். அருண், அந்த காரை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, ஸோ அதெல்லாம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வந்தால் மிஸ் திட்டமாட்டாங்களா?
1: அது எனக்கு தெரியாது.
0: அது உங்களுக்கு தெரியாது. சரி ஓகே, அப்போ எடுத்துகிட்டு வர மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இதுக்கும் யோசிக்கிறீங்களே. சரி ஓகே, அந்த காரை ஒரு நாள் எனக்கு விளையாட தரீங்களா? ஒரே ஒரு நாள்? இல்லையா, பாவம் தானே நான் இவ்வளோ ஆசையாக கேட்குறேன். ஒரே ஒரு நாள் விளையாட தரீங்களா?
1: அந்த காரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? சரி ஓகே ஓகே. சரி ஒரு நாள் அந்த காரை எடுத்துட்டு வந்து அக்கா கிட்ட காட்டிட்டு மட்டும் போயிடுங்க. ஓகே
1: ஓகே
0: ஓகே. சம்மத்து பையனா இருக்காரு அருண். சரி சூப்பரா பேசுனீங்க அருண் இன்னைக்கு நிகழ்ச்சியில. தேங்க்யூ.
1: தேங்க்யூ.
0: ஓகே, அண்ட் அதே நேரத்தில் நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி என் கூட. அடுத்ததாக 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேளுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தா. இயற்கை வரலாறு மற்றும் புராணங்கள் இணையக்கூடிய ஒரு இடத்தை பத்தி தான் நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். அது எந்த இடம் தெரியுமா? குஜராத் மாநிலத்தோட கட்ச் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய புகழ்பெற்ற புஜியா மலையை பத்தி தாங்க. புஜியா மலை வந்துட்டு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான மலை அப்படின்னு சொல்லலாம். புஜ் நகரத்தோட புறநகரத்துல உயர்ந்து நிற்கக்கூடிய இந்த மலை சுமாரா 160 மீட்டர் உயரம் கொண்டதுங்க. மலைக்கு மேல அமைஞ்சிருக்கக்கூடிய புஜியா கோட்டை நகரத்தோட காவலரா பல நூற்றாண்டுகளா நிக்குதுங்க. இந்த மலையோட பேருக்கு பின்னாலேயுமே ஒரு சுவாரஸ்யமான புராண கதை இருக்கு. பழமையான கதைகள் படி இந்த பகுதியை நாகர்கள் ஆட்சி செஞ்சதா சொல்லப்படுது. அந்த நாகர்களோட தலைவரா இருந்தவர் தான் புஜங்கா. அவரோட பேர்ல இருந்துதான் புஜியா அப்படின்ற பேரு உருவானதா நம்பப்படுதுங்க. புஜங்கா அதுக்கப்புறம் மக்களால பாம்பு கடவுளா வணங்கப்பட்டாராம். அதுக்காகவே மலைக்கு மேல புஜங் நாக் கோயிலும் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில் இன்னைக்கு வரைக்கும் பக்தர்களோட நம்பிக்கையோட சின்னமா இருக்குங்க. குறிப்பா நாகப்பஞ்சமி நாள்ல ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வருவாங்களாம். அந்த நாள்ல மலையே ஒரு திருவிழா பூமியா மாறிடும். புஜியா மலையோட இன்னொரு முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? அதோட கோட்டை. ஜடேஜா அரசர்களால நகரத்தை பாதுகாக்க இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு. 1715 தொடங்கப்பட்ட இந்த கோட்டை பல போர்களை சந்திச்சிருக்குங்க. அதோட சேர்ந்து வரலாற்றோட சாட்சியா இன்னைக்கு வரைக்கும் நிக்குதுங்க. ஆனா புஜியா மலை அப்படின்றது வெறும் வரலாற்று நினைவிடம் மட்டும் இல்ல, அது மனித உணர்வுகளோட நினைவாகவுமே மாறியிருக்கு. 2001 குஜராத்தை உலுக்கிய பேரழிவு நிலநடுக்கத்துல உயிரிழந்தவங்களை நினைவு கூறக்கூடிய வகையில மலையோட உச்சியில ஸ்மிருதிவன் அப்படின்ற நினைவு பூங்கா உருவாக்கப்பட்டிருக்கு. இங்க 13,000+ மரங்கள் நடப்பட்டிருக்குங்க. ஒவ்வொரு மரமும் ஒரு உயிரோட நினைவா அமைஞ்சிருக்கு. அதோட சின்ன நீர்த்தேக்கங்கள், அருங்காட்சியகம் மற்றும் இயற்கை சூழல் எல்லாமே இந்த இடத்த இன்னுமே சிறப்பாக்குது. ஒரு பக்கம் புராணம், இன்னொரு பக்கம் வரலாறு, அதோட மனித நினைவுகளும் இணையக்கூடிய இடம் தாங்க புஜியா மலை. இயற்கையையும் பண்பாட்டையும் வரலாறையும் ஒரே இடத்துல உணர விரும்புறவங்க இந்த மலைக்கு பயணம் செய்ய தயாராகுங்க. இந்த மலை ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

இரண்டாம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: 8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி பி பாசிட்டிவ்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோடு எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்களை ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காய், மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நான் கடைசியாக ஏற்காடுக்கு போயிருந்தப்போ அந்த மலை சாரல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சாரல் வந்துட்டு ரொம்ப அருமையா வந்துட்டு என்னோட மூஞ்சி மேலே அடிச்சுட்டு இருந்தது. அது வந்து ஃபீல் பண்றதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. இந்த மே மாசத்துல அந்த கோடை மலையெல்லாம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி தான் இருக்கும். அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா இந்த பனிப்பொழிவுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பனியெல்லாம் இருக்குல்ல, அந்த பனியெல்லாம் வந்துட்டு நம்மளை தொட்டுட்டு விளையாண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அனுபவமே கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த பனிமூட்டம்

0: இருக்க டைம்லாம் போனீங்க அப்படின்னா, அப்படி நான் நடுவர் கிராமத்துக்கு போயிருந்தப்ப தான் தமிழ் செல்வன் அப்படின்ற ஒரு அண்ணா வந்து சந்திச்சு பேசினேன். அவர்கிட்ட வந்துட்டு அங்கே மக்கள் வாழ்வாதாரத்துக்காக என்னென்னலாம் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் இங்கே சுற்றுலா தலங்கள்னால என்னென்ன விஷயங்கள் நன்மைகள் இருக்குது அப்படின்றதையும் கேட்டேன். அதே சமயத்தில் என்னென்ன சுற்றுலா தலங்கள் இருக்குது அப்படின்றதையும் கேட்டேங்க. அவ்வளோ விஷயங்களும் நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொன்னார் அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வாழ்வாதாரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த வேலையுமே இல்லைங்க. எஸ்டேட்டு கூலி வேலைக்கு பழம் பறிக்கிறது, மிளகு பறிக்கிறது, மற்றபடி எஸ்டேட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் வைப்பாங்க. மீதியெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் மாதிரி மரம் வெட்டுற வேலை, இந்த கட்டுமான தொழில், இந்த ஹோட்டலுக்கு இது ஹெல்ப்பர் மாதிரியாக போகிறாங்க. சுற்றுலாத்தலங்கள்னு பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் வந்து போட் ஹவுஸுங்க, அண்ணா பார்க்கு, லேக் பார்க்கு, மான் பூங்கா, இது சுற்றிலுமே லேக்கிட்டே இருக்குங்க. அப்புறம் அடுத்துட்டுனா லேடி சீட்டு, ஜென்ஸ் சீட்டு, சில்ட்ரன் சீட்டு, அப்புறம் இங்கே இந்த பிறகு ரோஸ் கார்டன்லாம் அந்த ஒரே ஏரியாவில் இருக்குதுங்க. இந்த பிறகு எடுத்துக்கிட்டோம்னா பக்கோடா பாயிண்ட்டுங்க. பக்கோடா பாயிண்ட் போகிற வழியில் இந்த பாப்பி லிஸ் அப்படி குருவிகள்லாம் வச்சுருக்காங்க. அது அப்படியே அங்கே ஒரு ராமர் கோயில் இருக்குங்க. அப்படியே மறுபடியும் லேக் லேக்கன் சர்க்கிள்ட்டு வந்தோம்னா அப்படி போனோம்னா சேர்வன் டெம்பிள், மஞ்சக்கோட்டை வியூ பாயிண்ட், அந்தாட்ட நல்லூர் நீர்வீழ்ச்சி இருக்குங்க. அப்படி மறுபடியும் திரும்பி வந்தோம்னா சக்கரமகாமியர் கோயில் டெம்பிளுங்க, கரடியூர் வியூ பாயிண்ட்டுங்க, ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குங்க. அவ்வளோதாங்க இருக்கட்டில் சுற்றி பார்க்குற இடம். சுற்றுலாத்தலத்துக்கும் வில்லேஜ் பீப்புளுக்கும் ஒன்றும் பெருசாக வந்துட்டு வாழ்வாதாரம் அதிகமாகிறது வாய்ப்பு இல்லைங்க. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போது ஏற்காடுன்றது வந்துட்டு குளிராக இருக்குங்க. இப்போ ஏற்காடு அந்த மாதிரி இல்லைங்க. எல்லாம் வந்து ஃப்ளாட்டு, லாட்ஜு, ஹோட்டல்ஸு, அதிகபட்சம் ஃப்ளாட் போட்டு இருக்கிற இடத்த பூரா நீங்கள் ரவுண்டான இடத்துல எடுத்தீங்கன்னா சுற்றியில் வந்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர் அளவுக்கு, மேக்ஸிமம் ஒரு 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றியில் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு தான் போட்டிருப்பான். ஹோட்டல்ஸு இன்னொன்று, ஹோட்டல்ஸு கவர்மெண்டில் கூட கணக்கு எடுக்க முடியாது. அவ்வளோ ஹோட்டல்ஸுக்கு 10,000 ஹோட்டலுக்கு மேலே இருக்கும் லாட்ஜிங்கு. அப்படி இந்த மாதிரி இது பண்ணதுனா ஏற்காட்டோட இதுவும் கெட்டு போச்சுங்க. அட்மாஸ்பியரு இதெல்லாம் வந்துட்டு அரசாங்கம் வந்து, அது ரெண்டாவது வில்லேஜ் பீப்புளுக்கு அதான் சொன்னீங்களா அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்கன்ட்டு ஒன்று ரெண்டு பேர் தான், மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து வேலை செய்கிறவங்க தான் இருப்பான். நம்ம மக்கள் அதிகமாக அந்த வேலை இல்லைங்க. கூலி வேலை, மரத்து வேலை தாங்க எங்களுக்கு, கட்டட வேலை.
0: ரொம்ப அருமையாக பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு தமிழ் செல்வன் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy. Eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school. Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரேனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பூமியின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதா. பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நான் ஏற்காடுக்கு போயிட்டு அங்க வந்துட்டு மக்களோட பேசி அங்க இருக்கக்கூடிய கலை கலாச்சாரம், இந்த நாட்டுப்புற பாட்டு கும்மிப்பாட்டெல்லாம் வந்துட்டு பதிவு பண்ணிட்டு நான் எங்க ஆபீஸ்ல வந்து போடும்போது இந்த மாதிரி பாடல்லாம் கேட்டிருக்கீங்களான்னு கேட்டேங்க. அப்ப வந்துட்டு எல்லாரும் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி பாடல்லாம் இப்ப எங்கேயுமே கேட்க முடியலையே அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நம்ம ஏற்காடு எந்த கிராமத்துக்கு போனாலுமே இந்த மாதிரி பாடலை பாடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் யோசிச்சாங்க, சரி ஏதாவது ஒரு பாடல் எனக்காக போட்டு காட்டு அப்படின்னாங்க. நானுமே வந்துட்டு நார்த்தஞ்சேடு பகுதியில் இருக்கக்கூடிய பார்வதி அக்கா பாடின அந்த பாடலை போட்டு காட்டினேன். அவங்க கேட்டாங்கங்க, நீங்களும் கேட்கணும்ல, ஏதோ உங்களுக்காக அந்த பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு அந்த பாடல் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க.
7: இந்த பாச்சாரத்தான் இலையெல்லாம் பண்ணாமா கல்லிங்களை கல்லிங்களை இங்கே பார்த்து கொஞ்சம் இலையெல்லாம் பண்ணாமா பொறிச்சிடுங்க. ஏரியிலித்தான் இலையெல்லாம் பண்ணாமா இழந்த மரம் இலையெல்லாம் பண்ணாமா இழந்த மரம் நாமன்னு சொல்ல இந்த இலையலையா இலையெல்லாம் பண்ணாமா பூத்து இருக்கும்.

0: പൊരിച്ചിടുങ്ങ
1: ചേത്തിലിയാളെ പൊന്നമ്മ ചെണ്ടാളരി നാമാഞ്ചല്ല ചെണ്ടാളരി ചെടി ചെടിയാളെ പൊന്നമ്മ പുത്തുരുക്കും இந்த பாச்சாரத்தாயாளெல்லாம் பொண்ணம்மா கல்லிங்களை கல்லிங்களை இங்கே பார்த்து கொஞ்சம் யாழையெல்லாம் பொண்ணம்மா பொறிச்சிடுங்க ஏரியில் தாயாளெல்லாம் பொண்ணம்மா இழந்தா மரம் யாழையெல்லாம் பொண்ணம்மா இழந்தா மரம் நாமன் சொல்ல இந்த இலையலையா யாழையெல்லாம் பொண்ணம்மா புத்து இருக்கும்

ரொம்ப அருமையா பாடியிருக்காங்கல்ல, சேத்துலையும் ஏலேலோ பொண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு கும்மி பாட்டு தாங்க, ரொம்ப அருமையா இருந்தது. எங்க ஆபீஸ்ல இருக்கவங்களுமே கேட்டுட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நீங்களுமே வந்துட்டு கேட்டிருக்கீங்க எப்படி இருக்கு அப்படின்றத. நம்ம சோனா எஃப்எம்என் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமா நீங்க வந்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம். நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை நான் அவங்க கிட்ட பகிர்ந்துக்கும் போது அவங்க இன்னும் சந்தோஷத்தோட அந்த பாடலை இன்னும் தொடர்ச்சியா பாடிட்டு இருப்பாங்க இல்லையா. அதனால தாங்க தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடலுமே வந்தாச்சு, கேட்டுடுவாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: மலர் கண்காட்சியில் அலங்கரிக்கப்பட்டுள்ள பூக்களை கண்களுக்கு மட்டுமே விருந்தாக்குங்கள். கைகளால் பறித்து சேதப்படுத்தாதீர். இயற்கையை ரசிப்போம், மனித குலத்தை காப்போம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியோட 4வது பகுதியில கொண்டை கடலை பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில கொண்டை கடலை பத்தி பேசியிருந்தோங்க. அதுல சொல்லப்படாத சில விஷயங்கள் உங்களுக்காக இப்ப நான் சொல்ல போறேன். பொதுவாகவே உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதுல ஒரு அத்தியாவசிய சத்து இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அப்படி இந்த கொண்டை கடலை 100 கிராம் சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதுல 9 கிராம் புரதம் இருக்குங்க. அதனால உடல் வளர்ச்சிக்கும் தசை வலிமைக்கும் இது உதவுது. அது மட்டும் இல்லாம கொண்டை கடலை ஜீரணத்துக்கு உதவக்கூடியது. நார் சத்தையும் அதிகமா கொண்டிருக்கு. இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வயிறு ஆல்ரெடி ஃபில் ஆன மாதிரியே நிறைய நேரம் இருக்குங்க. எடை கட்டுப்பாட்டிலையும் இது உதவுங்க. உலகத்தோட பல உணவுகள்ல கொண்டை கடலை மிகவும் முக்கியமான இடம் பெறுது. மத்திய கிழக்குல இது ஹம்மஸ் தயாரிக்க பயன்படுது. அதே மாதிரி ஃபிளாபிள் அப்படின்ற பிரபலமான உணவு கொண்டை கடலையால செய்யப்படுதுங்க. இந்தியால சுண்டல், சென்னா மசாலா, கடலை மாவு, பஜ்ஜி, தோக்லா, மைசூர் பாக் மாதிரியான பல உணவுகளோட அடிப்படையா இது இருக்குங்க. நம் தமிழ் சமையலுக்கு கொண்டை கடலைக்கும் ஒரு தனி இடமே இருக்குன்னு சொல்லலாம். கடலை மாவு அப்படின்றது வெறும் சமையல் பொருள் மட்டும் இல்லை, அது பல இனிப்புகள், சிற்றுண்டிகள் மற்றும் பாரம்பரிய உணவுகளில் முக்கியமான இடம் கொண்டது அப்படின்னுமே சொல்லலாம். நேர்களை கொண்டை கடலை மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க, கால்நடைகளுக்கும் நல்ல தீவனமாக பயன்படுத்தப்படுது. இதில் இருக்கக்கூடிய புரதம் மற்றும் ஆற்றல் காரணமாக மாடுகள், ஆடுகள் மற்றும் கோழிகளோட உணவுலையுமே சேர்க்கப்படுதுங்க. இன்னைக்கு உலகத்தோட கொண்டை கடலை உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தில் இருக்கு. 2023வது வருஷம் உலகளாவிய உற்பத்தியில 75% இந்தியா தனியாக கொடுத்துருக்குங்க. ஆனால் விவசாயிகளுக்கு சில சவால்கள் இருக்கு. பூஞ்சை நோய்கள், வறட்சி மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் விளைச்சலை பாதிக்குதுங்க. அதனால விஞ்ஞானிகள் புதிய நோய் எதிர்ப்பு வகைகளை உருவாக்கிட்டு வராங்க. நேர்களே ஒரு சின்ன விதை தான், ஆனால் 1000 ஆண்டுகள் மனித சமுதாயத்தை வாழ வச்ச உணவா இருக்கு. அதுதாங்க இந்த கொண்டை கடலை. நம் பாரம்பரிய உணவுகளை மதிக்கலாம், ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த உலகளாவிய முதலிடத்துல இருந்தாலும் ஏற்காட்டில் விளையக்கூடிய கொண்டை கடலைய மக்கள் அவங்களோட பயன்பாட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் 9787701078 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட வாட்ஸ்அப் அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா கால் பண்ணியுமே சொல்லலாம். பாடலை தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதியில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு பழங்குடி குழு இருக்குங்க. அவங்களோட இசை, கலை, சட்டம், மொழி மற்றும் கலாச்சாரம் எல்லாமே உலகம் முழுசும் கவனம் பெற்றதா இருக்கு. அந்த பழங்குடியினர்கள் யாரு அப்படின்ற யோசனை எழுது இல்லையா? அந்த பழங்குடியினர்கள் தான் யோலுங் மக்கள். யோலுங் மக்கள் அப்படின்றவங்க வந்துட்டு அர்ன்ஹெம் நிலத்தோட பாரம்பரிய காவலர்கள். இவங்களை பத்தி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. யோலுங் மக்கள் ஆஸ்திரேலியாவோட வடக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய வடகிழக்கு அர்ஹெம் நிலத்தில் வாழக்கூடிய பழங்குடி மக்கள்ல ஒரு பெரிய கூட்டமைப்பு. யோலுங் அப்படின்ற சொல்லுக்கு அவங்களோட மொழியில மனிதன் அல்லது நபர் அப்படின்னு பொருளுங்க. நேர்களே, யோலுங் மக்கள் பல மொழிகளையும் வட்டார வழக்குகளையும் பேசுறாங்க. அதை பொதுவா யோலுங் மாதா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட தனித்துவமான சைகை மொழியுமே இருக்குங்க. யோலுங் சமூகத்தோட முக்கிய அடையாளங்கள்ல ஒண்ணு அவங்களோட உறவு முறை அமைப்பு. அவங்க தங்களை ரெண்டு பெரிய பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. அது துவா மற்றும் இரிஜா அப்படின்றதுதான். ஒவ்வொருத்தருமே இந்த ரெண்டு பிரிவுகள்ல ஏதாவது ஒன்ன சேர்ந்தவங்களா இருப்பாங்க. திருமணம் கூட இந்த அமைப்போட அடிப்படையில தாங்க நடைபெறுது. துவா பிரிவை சேர்ந்த ஒருத்தர் இர்ஜா பிரிவை சேர்ந்தவரை மட்டும்தான் திருமணம் செய்யணும். இப்படி சமூக சமநிலைய அவங்க பாதுகாத்தாங்க. நேர்களே, யோலுங் மக்களோட வாழ்க்கையில சட்டம் மிகவும் முக்கியமானதா இருந்தது.

அவங்க அதை ரோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இந்த சட்டம் வெறும் மனிதர்களுக்கான விதிகள் மட்டும் இல்லை, நிலம், நீர், விலங்குகள், பாடல்கள், சடங்குகள் எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒரு வாழ்வியல் அமைப்பும் கூட. அவங்க இயற்கையை வெறும் வளமாக மட்டும் பார்க்கலைங்க, ஒவ்வொரு ஆறும் கல்லும் மரமும் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்டது அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. யோலுங் மக்களோட கலாச்சாரத்தில் கலைக்கும் இசைக்கும் தனி இடமே இருக்குங்க. மரப்பட்டை ஓவியங்கள், நெசவு வேலைகள் மற்றும் பாரம்பரிய நடனங்கள் உலக அளவில் புகழ் பெற்றதாக இருக்கு. அவங்களோட ஓவியங்களில் நுணுக்கமான கோடுகள் மற்றும் ஆன்மீக வடிவங்கள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நேர்களே, உலகத்துல டிஜெரிடு அப்படின்னு அழைக்கக்கூடிய இசைக்கருவியோட தாயகமும் யோலுங் நிலம் தாங்க. அவங்க அதை இடாகி அப்படின்னு கூப்பிட்டாங்க. இது வெறும் இசைக்கருவி மட்டும் இல்ல, அவங்களோட கலாச்சார அடையாளத்தோட ஒரு முக்கிய பகுதியாவே இருக்கு. யோத்து இண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபல இசைக்குழுவும் யோலுங் மக்கள்ல இருந்துதான் உருவானது. அவங்களோட சீட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் பழங்குடி நில உரிமைகளுக்கான போராட்டத்தோட அடையாளமா உலகம் முழுசும் கவனம் பெற்றதுங்க. 1963 வருஷம் யோலுங் மக்கள் ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்துக்கு மரப்பட்டைகள் எழுதப்பட்ட மனுக்களை அனுப்புனாங்க. இது இருக்கலா பட்டை மனுக்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது பழங்குடி நில உரிமை இயக்கத்தோட முக்கிய தொடக்கங்கள்ல ஒன்னாவுமே இருந்தது. நேர்களே, யோலுங் மக்களோட வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை கத்துக் கொடுக்குதுங்க. நிலம் அப்படின்றது வெறும் சொத்து இல்ல, அது கலாச்சாரம், சட்டம், நினைவுகள் மற்றும் ஆன்மீக உலகத்தோட ஒரு பகுதி தாங்க. இயற்கையை மதிக்கலாம், பழங்குடி மக்களோட பாரம்பரிய அறிவை பாதுகாக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனா இன்றைய நிகழ்ச்சியில இல்ல, நாளை நிகழ்ச்சியில. நான் இப்ப விடைபெற வேண்டிய நேரமும் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாவ வேணியர்களே, நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம நிகழ்ச்சி. முதியோர் இல்லம் நம்ம வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே முதியோர் இல்லத்தில் எல்லாருக்கும் உணவுகள் கொடுக்கறதுக்கெலாம் வந்து போயிருப்போம். அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு மாதிரியான ஒரு கதை இருக்கும். அதாவது அவங்களுக்கு வந்து மகன்கள் மகள்கள்லாம் இருப்பாங்க, இருந்தாலும் பார்த்துக்க முடியாத சூழ்நிலையில் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முதியோர் இல்லத்தில் சேர்த்துருப்பாங்க. நிறைய பேருக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, அதனால் அந்த முதியோர் இல்லத்தில் வந்து இருப்பாங்க. இப்படி எல்லாருக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கதைகள் வந்து இருக்குங்க. அந்த கதைகள் நமக்கு வந்து ஒரு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக வந்து இருக்கும். அதே நேரத்தில் அந்த முதியோர் இல்லத்தில் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வந்து இருப்பாங்க அப்படின்றது தான் இன்னும் ஒரு விஷயம். அப்படி ஒரு முதியோர் இல்லத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஜெயசித்ரா அவங்களோட ஒரு வாழ்க்கை கதையை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேங்க. அதாவது ஒரு முதியோர் இல்லம் நடத்தணும் அப்படின்றது இவங்களோட கனவாக இருந்ததா அப்படின்னா இல்லைங்க, இவங்க அப்பாவுடைய கனவு தான் ஒரு முதியோர் இல்லம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அந்த ஒரு ரீசனாக தான் அப்பாலாம் இறந்ததுக்கப்புறமா அவங்க இந்த முதியோர் இல்லம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவருடைய அப்பா ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்களுடைய அப்பா வந்து இறந்துருக்கிறாங்க.

அதாவது ஜெயசித்ரா அவங்களுடைய தாத்தா. அப்போ இவங்களோட பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க அப்பா அதுக்கப்புறம் மற்ற பிள்ளைங்கள் எல்லாத்தையுமே வந்து வளர்த்துருக்குறாங்க. இவங்களுடைய அப்பா ஜெயசித்ரா அவங்களுடைய அப்பா படித்து முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாருங்க. அதற்கப்புறம் அவருக்கு திருமணமாகி மூன்று பெண் குழந்தைகள், அதில் ஒருத்தங்க தான் ஜெயசித்ரா. போலீஸ் அப்படின்றதுனால அவருடைய பணியில் ரொம்ப கரெக்டாக வந்து இருப்பாருங்க. அதே நேரத்தில் அவருடைய மற்ற விஷயங்கள் ஒரு பண்பு அப்படின்றப்ப ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இவங்களோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். எப்போ இந்த ஒரு முதியோர் எழுத்த ஆரம்பித்தாங்க, அதனால் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு மனநிறைவு அப்படின்னு நிறைய விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போ இரண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரு சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்படி இன்னைக்கு ஒரு போலீஸ் அதிகாரி, அவரோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா ராஜேந்திரன், அவர் அவரோட வாழ்க்கையில் முதியோர் இல்லம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாருங்க. ஆனால் அவர் வந்து ஒரு கட்டத்தில் இறந்துடுறாருங்க. அவருடைய பொண்ணு அப்பாவோட கனவை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயசித்ரா அவங்க ஒரு முதியோர் இல்லம் ஆரம்பித்து இன்றைக்கி ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இவங்க அப்பா ஒரு போலீஸ் அப்படின்றதுனால நிறைய பேரை அவர் வந்து மீட் பண்ணியிருக்கிறார் அவரோட வாழ்க்கையில். எப்போ அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆசை வந்திருக்கு அப்படின்னா, அவரோட சர்வீஸில் நிறைய பேரை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு, பார்த்துருக்கிறாரு. அதாவது பசங்க எல்லாருமே இருந்தும் அவங்க வந்து பார்த்துக்காம விட்ட நிறைய பெரியவங்க, வயதானவங்க, அவங்கள வந்து நிறைய தெருவோரங்களில் அவர் மீட் பண்ணி பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி பசங்க சொத்தை ஏமாற்றி வாங்கிட்டு அதற்கப்புறம் வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்ட பெரியவங்கள, வயசானவங்கள நிறைய பார்த்துருக்கிறாருங்க. அதெல்லாம் வந்து வீட்டில் இந்த மூணு பொண்ணுங்கக்கிட்டேயும் அவர் வந்து சொல்லுவார். ஒரு டைமில் நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு முதியோர் இல்லம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாருங்க. ஒரு கட்டத்தில் அவருக்கு உடம்பு சரியில்லாம போது இறந்துடுறாரு. மூணு குழந்தைங்களுக்கும், அதாவது அவருடைய மூணு பெண்களுக்கும் திருமணம்லாம் பண்ணி வச்சிடுறாருங்க. அதுக்கப்புறம் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்துடுறாரு. அப்போ அவருடைய ஒரு பொண்ணு அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க. அவங்களுடைய கணவர், அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய அம்மா, அவங்களும் தாராளமாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களுடைய அக்கா அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்பாவோட அந்த கனவை நிறைவேற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்கங்க, முதியோர் இல்லம் ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து இவங்களோட கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலி என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: இயற்கையை போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: ஹே அபி, என்ன பிடி பீரியட்ல பண்ண வேண்டியதெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்க?
3: என்னது பிடி பீரியடா? ஹே சிவா, நான் உலக சாதனைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
2: நீயா? சாதனையா?
3: அட சிவா, வர 29 பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்வு பஞ்சபூத ஸ்தலம் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட் நடக்க போகுது. இங்க 30 இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
2: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
3: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவெண்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
6: ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம நிகழ்ச்சி முதியோர் இல்லம். நிறைய பேர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே வந்து போயிட்டு பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு உணவுகள் கொடுத்துருப்பாங்க, நிறைய பேர் கேள்வி மட்டும் பட்டிருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிற முதியவர்கள் ஒரு காலத்தில் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய சொந்த வீட்டில் ரொம்ப நிம்மதியாக இருந்தவங்களாக இருக்கலாம். அதே மாதிரி அதோட நிம்மதியாக முதியோர் இல்லத்தில் அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் அங்கே அவங்க வந்ததுக்கான காரணம் பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் அது வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து பிள்ளைங்க அமுச்சு விட்ருவாங்க, அதாவது சொத்துலாம் வாங்கிட்டு அமுச்சு விட்ருவாங்க. அதே மாதிரி பிள்ளைகள் இல்லை, எல்லாருமே வந்து இல்லாதவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விதமான பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. இப்படி நிறைய விதமான பீப்புள்ஸை அவரோட சர்வீஸில் பார்த்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவரோட பொண்ணுங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறாருங்க, இந்த மாதிரி எவ்வளோ பேரை நான் வந்து மீட் பண்ணுறேன், அந்த மாதிரி சொத்தெல்லாம் வந்து பிடுங்கிட்டு பேரண்ட்ஸ் வந்து ரோட்டில் அமுச்சு விட்றாங்க. அதே மாதிரி பார்த்துக்க முடியாதனால வீட்டில் சேர்க்காமல் இங்கே அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னு நான் எவ்வளோ பேர் பார்த்துருக்குறேன். எப்பயாச்சும் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இருக்கிற பணத்தை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு முதியோர் இல்லம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவங்க பொண்ணுங்கக்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு பெண் இன்றைக்கி அதை செஞ்சும் இருக்கிறாங்க. அவங்க தான் 3வது பெண், கடைசி பெண். அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 அதிகமான முதியோர்களை வச்சு அந்த முதியோர் இல்லத்தை நடத்திட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மேலே அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னா ஒரு மாதம் 2 பண்ணலாங்க. ஆனால் 10 பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையிலே அவங்களுடைய அப்பாவோட கனவை அவங்க நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது அதில் வந்து ஒரு பெரிய ஈடுபாடு இல்லாமல் ஒரு 2 நடத்திட்டு விட்டுருக்கலாம், இல்லை 3 நடத்திட்டு விட்டுருக்கலாம். அதுதான் அப்பாவோட கனவு நிறைவேறிச்சில்ல. நம்ம ஒரு முதியோர் இல்லம் வச்சோம், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம், ஒரு இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் கடைசி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் நடத்திட்டுருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயங்க. தொடர்ந்து ஜெயசித்ரா அவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: கேட்டா இந்த பழைய ஹெட்போனு சார்ஜர் எல்லாம் கொண்டு போய் குப்பையில போட்டு வா.
1: அம்மா, மின்சாதன கழிவுகள் எல்லாம் அப்படி போட கூடாதுமா.
0: பழைய வேஸ்ட் தானே, அது குப்பையில போடாம என்ன பண்றது?
1: இந்த மாதிரி மின்சாதன கழிவுகளை குப்பையில போடாம இவேஸ்ட் கலெக்ஷன் சென்டர்ல கொடுத்துடலாம். அவங்க அதை ரீசைக்கிள் பண்ணிப்பாங்க.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: மின்சார கழிவுகள் எப்போதும் ரீசைக்கிள் செய்யக்கூடிய கழிவுகள், அதை குப்பையில் இட வேண்டாம். பாதுகாப்பான முறையில் கையாளுங்கள். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டு தான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்க கூட. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஜெயசித்ரா அப்படின்ற ஒருத்தங்களுடைய ஒரு கதை தாங்க. அவங்க ஒரு முதியோர் இல்லம் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க, அதுவும் 10 ஆண்டுகளுக்கு மேலே. இப்போது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முதியோர் இல்லம் நடத்துறதுக்கு ஒரு போதுமான ஒரு பணம் அப்படின்றது வந்து தேவைங்க. அதாவது அவங்களுக்கான சாப்பாடு, ஒரு 30 பேர் இருந்தால் அவங்க சாப்பிட்றதுக்கு இவ்வளோ பணம் வந்து தேவைப்படும். அதே மாதிரி அவங்களுக்கான ட்ரெஸ்ஸு, தினமும் அந்த இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. கரண்ட்டு பில்லு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு கொண்டு போகிறாங்கங்க. ஒரு கட்டத்தில் இதை விட்டுறலாம் அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை. இப்போ இவ்வளோ செலவாகிற ஒரு சூழ்நிலையில் எதுக்கு

நம்ம வந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயசித்ரான் நினைக்காம ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே இதை வந்து நடத்திக்கிட்டே வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இங்கே வர அந்த முதியவங்க அவங்க எல்லாருக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கதை. அந்த கதை நமக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்கலாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய எமோஷன் அப்படின்னு சொல்லலாம். அதையும் மீறி இந்த முதியோர் இல்லத்தில்

எந்த ஒரு வயதில் இருப்பாங்க. அவங்க எல்லாமே அங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. ஒன்றா அவங்களுடைய அந்த ப்ரேயர் அப்படின்றது வந்து இருக்கும். ஒன்றா தூங்குவாங்க. அது அங்கே போயிட்டு என்ன தான் வெளியில் நிறைய கஷ்டங்கள், நம்மளை வந்து ஏமாற்றிட்டாங்க, நமக்கு யாரும் இல்லை அப்படின்ற கஷ்டங்கள்லாம் இருந்தாலும் அந்த இடத்துல அதையெல்லாம் மறந்துட்டு ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து ஜெயசித்ரா அவங்களுடைய கதையை, அதே மாதிரி இந்த முதியோர் இல்லம் அங்கே நடத்துறதுக்கு இருக்கிற சேலஞ்சஸ், அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ அருமையான ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல் வந்துக்கிட்டே இருக்குங்க. பாடலை கேட்டுருங்க. பாடலை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்கள் கூட. இன்னைக்கு ஒரு கதை, யாரோட கதை அப்படின்னா ஜெயசித்ரா அப்படின்ற ஒருத்தங்களுடைய ஒரு கதைங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு முதியோர் இல்லத்தை நடத்திட்டு வராங்க. ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு 30 பேர் அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்கங்க. பல கஷ்டங்கள், பல தியாகங்கள், பல வருத்தங்கள் இதையெல்லாம் தாண்டி அந்த முதியோர் இல்லத்தில் அந்த முதியோர்கள் தன்னோட சக நண்பர்களோட ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துட்டுருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இப்போ அப்படிப்பட்ட முதியோர் இல்லத்தை இவங்க நடத்துறதுக்கு காரணமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க தந்தையோட கனவு. அவங்க தந்தை ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நிறைய பேரை வந்து அவர் ஃபேஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி முதியோர்கள் வந்து நிறைய பேர் வந்து எல்லாருமே கைவிட்டு அவங்க ரோட்டில் வந்து இருக்கிறாங்க, யாருமே இல்லாமல் அவங்களுக்காக ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு முதியோர் இல்லம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இந்த கனவை இவங்களுடைய 3வது பெண் நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஜெயசித்ராவுங்க 30 பேர் அந்த ஒரு இல்லத்தில் இருக்கிறதுனால அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து அது வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. பொதுவாகவே ஒரு நாள் வாடகையே ரொம்ப அதிகமாக இருக்கிறப்ப அதற்கேற்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப நாட்களாக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக நடத்திட்டுருக்காங்க. ஆரம்பத்தில் எப்படி நடத்துனாங்கன்னு தெரியலைங்க, ஆனால் ஒரு கல்யாண மண்டபம் வாடகை எடுத்து இன்றைக்கி வந்து அவங்க நடத்திட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி தண்ணியிலேருந்து குடிக்கிற தண்ணியிலேருந்து அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் பில் வரைக்கும் ரொம்ப அதிகமாக

செலவாகக்கூடிய ஒரு நாட்கள் இன்றைய நாட்கள். ஆனால் அது எல்லாமே ரொம்ப கரெக்டாக வந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஒரு ஒருத்தருக்கு அங்கே வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மூணு ட்ரெஸ் வந்து இவங்க வாங்கி கொடுப்பாங்க. அதை ஒருவேளை பழசாகிருச்சு இல்லை கிழிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் அவங்க வந்து வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உணவு, அதாவது ஏதாவது ஃபங்க்ஷனில் ரொம்ப சாப்பாடு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அதை கொடுத்தாங்க அப்படின்னா அதை மறுத்துருவாங்க. ஏன்னா அதனால் ஏதாச்சும் முதியோர்களுக்கு பாதிப்பு வந்துருச்சுன்னா, அதாவது ரொம்ப பழைய சாப்பாடாக இருந்துச்சுன்னா ஏதாச்சும் பாதிப்பு வந்துடும் இல்லைங்களா, அதனால் மறுத்துருவாங்க. அதே நேரத்தில் இப்போ கல்யாணத்துக்கு சமைக்கிறதோடு உங்களுக்கும் சேர்த்து சமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து வாங்கி அந்த முதியோர்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்படி உங்களுடைய பயணம் அப்படின்றது போய்கிட்டே இருக்குங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. இவங்களோட கதை எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

இதுவரை கேட்டது சோனோ எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.